0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத 8 பராப வருடம் ஆவணி மாதம் 13 2026 ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் எமது நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

போதும் என்கிற நிறைவை தராத ஆசையை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் அப்போதே என்றும் நிலைத்திருக்கும் இறை இன்பம் கைகூடும். குறள் எண் 370 அதிகாரம் அவா அறுத்தல்.

போதும் என்கிற நிறைவை தராத ஆசையை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் அப்போதே என்றும் நிலைத்திருக்கும் இறை இன்பம் கைகூடும். குறள் எண் 370 அதிகாரம் அவா அறுத்தல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய்.

இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அறிவிப்பாக காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இதர நிகழ்ச்சிகளாக காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 எனைத்தாண்டும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். காலை 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல். காலை 9 மணிக்கு இசை பெற்ற

நாட்டகம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். அதில் புதுக்கோட்டை கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கச்சேரியும், எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் கச்சேரியும், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்களின் மிருதங்கம் கச்சேரியும். காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலா கேட்கலாம், 12:10 சங்கீத சாரல் சி ஸ்வேதா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் மிருதகம் கச்சேரியும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். இதில் முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி, அமைப்பு ஆர் வெங்கடேஷ், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுரத்தென்றல், 2:40 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவர் சோபனா ஸ்ரீராம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு மதுரத்தென்றல், 4 மணிக்கு காப்பிய செல்வி மணிமேகலையின் நாடகம், எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இதன் அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி, புதுச்சேரி வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:30 கிராமியத்தென்றல், என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் பாஞ்சாலி சபதம் தெருக்கூத்து, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:10 ஒரு பட பாடல்களாக குங்குமச்சிமில் திரைப்படத்தில் இருந்து, மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், மாலை 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் கே தண்டவாணி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி. மதியம் 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியினை நேரடி வர்ணனையாக கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. இதனைத் தொடர்ந்து 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகள், நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும், மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களுடனான நேர்முகம் பகுதி 1, வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:35 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். இரவு 10:00 ரவி வாச்சாரிய,
அகில பாரதிய சங்கீத சபா ஜி ராக

0: இந்திரா பிரசாத் அவர்களின் வயலின் கச்சேரி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இவை அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்கலாம். ஏனெனில் 8:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை எப்போதும் போல நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
2: Prime Minister Narendra Modi will hold bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today. The two leaders will review cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. More from our correspondent.
3: Today, Prime Minister Narendra Modi will first attend a yoga program organized by Yoga Federation of Uzbekistan, and after that, he will directly go to the palace of Uzbekistan President Shavkat Mirziyoyev, where both the leaders will participate in bilateral talks. The leaders will review cooperation in the areas of trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people relations. Cooperation between the two countries is continuously increasing in the field of defense. But both the countries will focus on mining, especially rare earth minerals, metals like gold, other useful minerals. Besides this, the field of medicine, agriculture and skill development, as well as finding new avenues of connectivity, can be focus of discussion between the two leaders. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
2: Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be 137th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. Nepal's flash flood death toll has risen to 675 as search and rescue operations continue amid renewed rainfall and fears of further flooding. Nearly 2,400 people remain missing, including at least 320 foreign nationals. More than 4,400 people have been rescued or evacuated, including 261 foreign tourists who had lost contact. Nepal police reported that 675 bodies have been recovered from 8 districts, with the highest numbers reported in Chitwan, Nawalparasi East and Nawalparasi West. Over 15,000 security personnel have been deployed, while helicopters are carrying out repeated sorties to rescue stranded people

0: and deliver relief supplies. The External Affairs Ministry has said that 108 Indian nationals have been rescued so far in Nepal following flash flood tragedy on Wednesday. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The ministry said 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. As per local government source, 598 Indian nationals crossed into Nepal from China in the last 2 days. Meanwhile, 900 Indian nationals who are yet to depart from China are safe, and Indian embassy in Beijing is in touch with them directly or through the local government. Government of India has offered the National Disaster Response Force to support Nepal's search and rescue efforts and also mobilized immediate humanitarian assistance with Indian Air Force aircraft carrying emergency relief material to Nepal. In the meantime, External Affairs Minister Dr. S. Jaishankar said that a fourth aircraft sortie, C-130J Hercules, with 11-ton assistance, was sent to Kathmandu yesterday. Rashtriya Swayamsevak Sangh RSS Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வப்புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவு தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவு தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடபுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்த

0: பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன் ஒழுங்குலத்தில் பிறந்தாரே உலகுயப் பிறந்தாரே என்றும் அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும் ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர் மேழியால் உழைவதல்லால் வேறென்றும் உழையாவே என்றும் உலகலாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும் அந்தனர் வேள்விகளும் விளங்கும் பற்பல கலைகளும் விளங்கும் பாவலர்க்கு பாக்கள் விளங்கும் திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர் பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. மலர்கள் மலர்வது இயற்கையின் அழகு, மனம் மலர்வது இறைவனின் அருள். அந்த அருளை மனதில் ஏந்தி இறைநாமம் பாடி இறை இசை கேட்டு இன்றைய நாளை இனிதே தொடங்குவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் முதல் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெச்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எம் எம் யூசுப் பி சுசிலா குரல்களில்

ஆகாஷ்வாணி மாதிரி மத்தியலை 1269 கிலோஹெச்சில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக டிஎல் மகாராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக காற்றலைகளில்.

0: பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி தொடர்வது நேரம் சரியாக 6:35. இனி கேட்கலாம்.
4: மாவில் கவாத்து செய்தல் குறித்த அறிவிப்பு. ஆரோக்கியமான மாமரம் அதிக விளைச்சலுக்கான முதல் படி. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் 3 வருடங்களுக்கு ஒருமுறை கவாத்து செய்யப்பட வேண்டும். மரத்தில் தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கிளைகள், நோய் தாக்கிய கிளைகள் மற்றும் மெல்லிய கிளைகள் இவற்றை நீக்க வேண்டும். காய்ந்த கிளைகளையும் நீக்க வேண்டும். கவாத்து செய்வதன் மூலம் சூரிய வெளிச்சம் மற்றும் காற்று உள்ளே உள்ள கிளைகளுக்கு நன்றாக கிடைத்து மரம் நன்றாக வளர்ந்து அதிக பூ பூத்து காய் பிடிக்க ஏதுவாகின்றது. இதனால் அதிக மகசூல் பெறலாம். இவ்வாறு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில பழம், பந்தல், காய்கறி இதெல்லாம் பறிக்க உதவக்கூடிய பழ பறிப்பான் இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பழ பறிப்பான் அப்படிங்கிறது பழத்தை சேதாரம் இல்லாம ஈஸியா பறிக்கக்கூடிய ஒரு கருவி. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா சின்னதா இருக்கும், எடை குறைவா இருக்கும். 5000 பழங்கள் பறிச்சதுக்கு அப்புறம் கத்திய மாத்திக்கணும். பழத்தை சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். மரத்தோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பழ பறிப்பான மூங்கில் கம்பியோட இணைத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பழ பறிப்பான வச்சு மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, சீத்தாப்பழம், பந்தல் காய்கறி இதெல்லாம் பாதுகாப்பா சேதாரம் இல்லாம பறிக்கலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஈஸியா பயன்படுத்தக்கூடிய கருவி. 60-80% சேதார இழப்பு தடுக்கப்படுது. சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. வேலையாட்களோட எண்ணிக்கை குறையுது. இப்படி நவீன தொழில்நுட்பம், உயர்ந்த உற்பத்தி, வளமான வாழ்வு இது பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9578844432. அன்பார்ந்த விவசாயிகளே, மீன் அமிலம் என்பது மீன் கழிவுகள் அல்லது மீன்களை நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து நொதிக்க செய்து தயாரிக்கப்படும் ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இது பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து மற்றும் அமினோ அமிலங்களை வழங்கி தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறனை அதிகரிக்கும். மீன் அமிலம் தயாரிக்கும் முறை சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 1 அடுக்கு சர்க்கரை, 1 அடுக்கு மீன் கழிவு என மாற்றி மாற்றி வைக்க வேண்டும். வாளியை காற்று புகாதவாறு மூடி 30-45 நாட்கள் நிழலில் வைக்க வேண்டும். நொதித்தல் முடிந்ததும் மீன் அமில திரவம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தினால் இலைகள் பசுமையாகவும் செழிப்பாகவும் வளரும். வேர் வளர்ச்சியை தூண்டி செடியின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பூக்கள் நன்றாக பூத்து காய்கள் மற்றும் பழங்கள் அதிகமாக உருவாகும். பயன்படுத்தும் முறை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3-5 மில்லி

0: மீன் அமிலம் கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, பாத்திகளின் மேல் அந்த வைக்கல் வந்து போற மாதிரி போர்த்தி விட்டு பூவாளி கொண்டு பாத்தி ஃபுல்லா நன்கு நனையிற மாதிரி நீரை ஊற்ற வேண்டும். அடுத்தது, விதைகளை விதைத்த 8 முதல் 10 நாட்களில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த தருணத்துல வந்து வைக்கோல் போர்வையை வந்து கண்டிப்பா நம்ம நீக்கிவிட வேண்டும். பிறகு வந்து 1% போர கலவை அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைட் 2.5 g/L நீர் என்ற அளவில் கலந்து பாத்திகளை நனைப்பதன் மூலமாக நாற்றழுகள் வாடல் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். 45 நாட்களை பொதுவாக பாத்தீங்கன்னாக்க நாற்றுகள் வந்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த நாற்றுகளை வந்து நம்ம நடவையில் நடுறதுக்கு தயாராக இருக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே ரொம்ப விலை அதிகமான அளவு போட்டு வீரி ஒட்டை ரகங்கள்லாம் வந்து விதைகளை வாங்குறோம். அதை வந்து நம்ம மெட்டு பாத்தி முறையில நாற்றுகளை உற்பத்தி செய்யறதை விடவும் குளித்தட்டு முறையில நம்ம நாற்றுகள் உற்பத்தி செய்யறது மிக மிக உகந்ததாக இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளித்தட்டு முறைகளை பண்றப்ப ஒவ்வொரு விதையுமே வந்து நன்கு பராமரித்து நல்ல வேர்களை விட்டு ரொம்ப சீரான வளர்ச்சியோட காணப்படுறதுனால நம்ம நடுவையில் நடுறப்ப உயிர் பிடித்து வரக்கூடிய தன்மை வந்து இதுல வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம குளித்தட்டு முறை நாற்றங்கள் உற்பத்தி தான் வந்து இப்ப நம்ம பரிந்துரைக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்து வருகின்றது. ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் வந்து நாற்றாவது வந்து வீரியோட்ட ரகங்களா இருந்தாலும் சரி, ரகங்களாக இருந்தாலும் சரி, குளித்தட்டு முறைகளை நாற்றுகள் உற்பத்தி செய்யறதன் மூலமாக தரமான நாற்றுகள் உற்பத்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் விதை விரயங்கள் ஆகாம நம்மள வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நிலம் தயாரித்தல். அதாவது, ஒரு நிலத்தை வந்து நன்கு உழுது கடைசி உழவின் போது என்ன செய்யணும் அப்படின்னாக்க, 25 டன் நன்கு மக்கிய தொழுவிரமிட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு இடைவெளியில வந்து பார்கள் அமைக்க வேண்டும். அந்த பார்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பொதுவாக வந்து 1.5 இடைவெளி, அதாவது 45 cm இடைவெளியில பார்கள் அமைத்துட்டு நம்ம செடிகளுக்கு செடி வந்து 30 cm என்ற அளவில் வந்து இடைவெளி விட்டு நம்ம நடவு செய்யலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நீர் பாய்ச்சுதல். செடியை நட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அதுக்கு நீர் பாய்ச்சுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த நீர் வந்து நம்ம ஏதாவது சரியான அளவு நீர் பாசனம் கொடுக்க முடியல அப்படின்னாக்க இதனுடைய வந்து செடியின் வளர்ச்சி வந்து மிகவும் வந்து பாதிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உரமிடுதல். இந்த உரமிடுதல்ங்கிறது மிக மிக முக்கியமானது எந்த ஒரு பயிராக இருந்தாலும். இதுல வந்து எப்படின்னா, மிளகாயில வந்து அடி உரம் மற்றும் மேல் உரம் 2 உரங்களாக நம்ம கொடுக்க வேண்டும். அதாவது தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள். இதை வந்து தலைச்சத்துங்கிறது வந்து 30 kg/ha, மணிச்சத்து வந்து 60 kg/ha, சாம்பல் சத்து வந்து 30 kg/ha என்ற அளவில் அடி உரமாக இட வேண்டும். அடுத்து மேல் உரமாக தலைச்சத்து 90 kg/ha, நாட்டு நட்ட 30, 60 மற்றும் 90 நாட்களில் 3 முறையாக 30 kg வீதம் பிரித்து நம்ம செடிகளுக்கு இட வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம வந்து பின்சை நேர்த்தி. இந்த பின்சை நேர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா, களை கட்டுப்பாடு தான் வந்து மிக மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து நம்ம களைக்கொல்லிகள், அதாவது ஃப்ளூக்ளோரலின் அப்படிங்கிற களைக்கொல்லி மருந்தெல்லாம் நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம கை கலையாகவும் வந்து நம்ம களைகளை எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண்ணை வந்து அணைச்சி தண்ணீர் கட்ட வேண்டும். இப்படி அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஊடு பயிராகவும் நம்ம வெங்காயம் அகத்தி போன்றவற்றை சாகுபடி செய்வதன் மூலமாக நம்ம அதிக வந்து வருமாயை வந்து ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இந்த பூக்கள், அதாவது இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயில் வந்து பூக்கள் உதிர்தல். இந்த பூக்கள் உதிர்தல் வந்து மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது எந்த பயிராக இருந்தாலும். அந்த வந்து பூக்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கிறதுக்காக செடிகளை வந்து நடுவையில் நடவு செய்த 60 மற்றும் 90 நாட்களில் வந்து 1 mL பிரானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை வந்து 4.5 L தண்ணீரில் கலந்து செடிகளின் நன்கு நனையிற மாதிரி பூக்கள் மற்றும் பிஞ்சுகளின் மேல் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிப்பதன் மூலமாக நம்ம வந்து காய் பிடிப்பு திறனை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, வளர்ச்சி ஊக்கிகள். இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க, செடிகளை நடவு செய்த 20, 40, 60 மற்றும் 80 நாட்களில் வந்து ட்ரையகான்டனால் அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை வந்து 1.25 mL 1 L தண்ணீர் என்ற அளவில் கலந்து நம்ம இலைகளின் மேல் நன்கு படுற மாதிரி நம்ம தெளிக்க வேண்டும். இது வந்து செடிகளில் ஒளிச்சேர்க்கை திறனை மேம்படுத்தி மகசூலை அதிகரிக்க செய்யும், மிகவும் உதவிகரமாக இருக்கும்.
0: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து

0: தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலம்
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 6:45. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் சிறுவர்

0: மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா ஜுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர்

இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: பூமியை காப்பவர்களின் எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம்? நகரமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக உலகில் நுகர்வு கலாச்சாரம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் நுகர்வு பெரிதும் அதிகரித்துள்ளது. இது அதிக கழிவு உருவாக வழிவகுக்கிறது. மறுபுறம் மறுசுழற்சி கழிவுகளும் முறையாக நிர்வகிக்கப்படுவதில்லை. இப்படியான சூழலில் கழிவு மேலாண்மை துறையின் வளர்ச்சி அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் வேகமாக வளரவில்லை. தெருக்கள், சாலைகள், சந்திப்புகள், ஆற்றங்கரைகள் உள்ளிட்ட இடங்களில் மறுசுழற்சி கழிவுகளோடு சேர்ந்து சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதனால் பூமிக்கு உண்டாகும் பாதிப்பை அறிவதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை. முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களின் பங்களிப்பு காரணமாகவே திடக்கழிவு மேலாண்மை துறை ஓரளவு தப்பி பிழைக்கிறது. இவர்கள் செய்யும் இந்த பொது சேவையின் காரணமாக அதிகம் பாதிக்கக்கூடிய தொழிலாளர்களும் இவர்கள்தான். குப்பை உருவாக்கம், அதன் பாதிப்புகளை பற்றி கவலைப்படாத பெரும்பான்மையான நுகர்வோரின் நெகிழி, இதர மறுசுழற்சி குப்பைகளை குப்பை பொறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் ஆண்டுதோறும் உருவாகும் 6.2 கோடி மெட்ரிக் டன் திடக்கழிவுகளில் பிளாஸ்டிக் கழிவு மட்டுமே 56 லட்சம் மெட்ரிக் டன். இந்தியாவில் வருடாந்திர திடக்கழிவு உற்பத்தி 2030 16.5 கோடி மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கணித்துள்ளது. மறுசுழற்சி குப்பைகளை கையாள்வதில் முறைசாரா குப்பை பொறுக்குபவர்கள் வீதிகள், சாலைகள், குப்பை கொட்டும் இடங்களிலிருந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தங்கள் பட்டறிவின் அடிப்படையில் தரம் பிரித்து எடுக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வுகளின்படி முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களில் 48 விழுக்காடு பேர் மட்டுமே சொந்தமாக சிறு வீடுகள் வைத்திருக்கிறார்கள். 10 விழுக்காடு மக்கள் தெருக்களிலும், 10 விழுக்காடு மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளிலும் வசிக்கின்றனர். ஆண்களை விட பெண்களே 55 விழுக்காடுக்கு மேல் இந்த பணியில் தங்களை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டுள்ளனர். இவர்களில் 68 விழுக்காடு பேர் கல்வி அறிவு அற்றவர்கள். குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளி செல்ல வாய்ப்பு கிடைக்காமல் கல்வியை இழக்கிறார்கள். குழந்தைகளும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்பது கசப்பான உண்மை. இவர்கள் தினமும் சராசரியாக 100 முதல் 50 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார்கள். பெரிய குப்பை கொட்டும் கிடங்குகளில் இருந்து மறுசுழற்சி குப்பைகளை சேகரிப்பவர்கள் சற்று அதிகம் சம்பாதிக்கின்றனர். மறுசுழற்சி குப்பை பொறுக்குபவர்கள் 40 விழுக்காடு பேர் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குகின்றனர். பலரும் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் பணி செய்து வருகின்றனர். இதனால் அடிக்கடி காயங்களும் நோய்களும் இவர்களை பற்றி கொள்கின்றன. விபத்துக்களையும் சந்திக்கின்றனர். மழை நாட்களில் வேலை செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இது நிதி நிலைமையும் மேலும் சிக்கலாக்குகிறது. இவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதை வலியுறுத்தி தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களில் இந்தியாவின் கடற்கரை சுற்றோட்ட திட்டம், கோஸ்டல் சர்க்குலேட்டரி ப்ராஜெக்ட்,

0: செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடலோர மாவட்டங்களில் உள்ள முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இது குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. அரசின் நமஸ்தே திட்டம் இதனுடன் இணைந்து குப்பை பொறுக்குபவர்களின் பாதுகாப்பு, வருமானத்தை உயர்த்துதல், அவர்களுக்கான உரிமைகள் அடங்கிய கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இவர்களை மறுசுழற்சி பாதுகாவலர்கள் என்று அடையாளப்படுத்தி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மூலம் நிதி உதவி, பாதுகாப்பு கருவிகள், பயிற்சி வழங்குவதன் மூலமும் இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அரசுடன் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றினால் ஒரு நல்ல மாற்றத்தை இவர்களுக்கு நம்மால் உருவாக்க முடியும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெட்ஸில். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைத்துக் கொள்ளாதே. எல்லாரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். வெற்றி உன் பக்கம் என்று ஊக்கமூட்டும் சிந்தனை வரிகளோடு இந்த இனிய காலை நேரத்தில் காலை தென்றில் நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் 1998 ஏ.ஆர். ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில், உயிரே திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:06 உற்சாகமான காலை வேளையில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் குங்குமப்பொட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் பழனி பாரதி வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்

நேரம் காலை 7:11. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க மதுரத்தன்றலில் வலுவரும் பாடல். ரிதம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வைரமுத்து வரிகளில், ஏ.ஆர். ரகுமான் இசையில், பி. உண்ணிமேனன் குரலில்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மென்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மூன்று நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை

0: 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும், இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்மோஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50 மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுன்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இரு

இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25. இனி கேட்கலாம் அடுத்த நிகழ்ச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். சுய மருத்துவம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன?
4: சுய மருத்துவம் தான் இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பொமிகிரானைட் ஜூஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே பொமிகிரானைட் ஜூஸ் ஒத்துக்குமா அப்படின்னா நிச்சயமா ஒத்துக்காது. சிலருக்கு வந்து துவர்ப்பு சுவை வயிறு ஏற்றுக்காது. அது போக அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது வயிறில் அப்படின்னா துவர்ப்பு சுவை சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு எதுக்கழிச்சு வாந்தி பண்ணும். அப்போ நாம் எதை வந்து இப்போ டாக்டர் நமக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, ஒரு ஃபீவர்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இல்லை ஒரு தலைவலின்னு போகிறீங்க, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறாங்க ஒரு 5 நாள் போடுங்க, அந்த 5 நாளோட நிப்பாடணும். எப்போ நமக்கு தலைவலி வருதோ அப்போல்லாம் அதே டேப்லெட்டை நம்ம போத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது லிவரில் போய் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நாளடைவில் அது பெரிய பிரச்சனையாகவே ஆகும். இது அல்சர் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நிறையவே அனுபவமாக இருக்கும். சுய மருத்துவம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஷெட்யூல்டு டோஸ், அந்த ஷெட்யூல்டு பீரியட் மட்டும்தான், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் மாற்றுவாங்க உங்களோட உடம்பு தன்மையை வச்சு எந்த மாதிரி அந்த மெடிசனை உங்கள் உடம்பு ஏற்றுட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டோஸை குறைக்கணுமா கூட்டணுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. நாமளே முடிவு பண்ணக்கூடாது. சுய மருத்துவம் மிகவும் ஆபத்தானது.
3: சித்த மருத்துவத்தில் 3 தோஷங்கள் முக்குற்றம் அப்படின்னு சொல்றாங்க.
4: முட்குற்றங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இதுதான் பேஸ் சித்தா. ஓகே, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதம் பித்தம் கபம் என்னென்னா, வாதம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்க கேஸ் ஏர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பித்தம் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்க ஜூஸ், இந்த ஜடரா டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அப்படிங்கிறது ஆசிட் மாதிரி. டைஜஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வாய்ப்பகுதியிலேருந்து, நம்ம உமிழ் இருக்கிற அமைலேஸ்லேருந்து கீழே இருக்கிற பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வரைக்கும் டைஜஷன் இருக்கு. இந்த எல்லா ஜூஸுமே வந்து பித்தம் தான். அப்புறம் கபம் அப்படின்னு, கபம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க சளி. இதை நம்ம நாடியில் பார்ப்போம். இது வலி வலி மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதம் வந்து தன்னோட அளவில் குறைஞ்சாலோ கூடினாலோ, அதே மாதிரி பித்தமும் தான் அளவில் கூடினாலோ குறைஞ்சாலோ நோய் செய்யும். கபமும் அப்போ அதை அந்தந்த அளவில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1:4 இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க நாடி தான் பார்ப்பாங்க. நாடி பார்க்குறப்ப இந்த நாடிகளில் ஏதோ ஒரு நாடி அளவில் கூடியிருந்து ஒரு நாடி குறைவாக இருந்தாலே அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த நாடியை பழைய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாலே நம்ம பாடி நார்மல் ஆகிடும். அப்போ இந்த முக்குற்றம் அப்படிங்கிறது வாதம் பித்தம் கபம் தான். இந்த 3 நம் தோஷங்கள் நம்ம உடம்புல சரியான அளவில் இருந்தாலே நாம் நோய் இல்லாமல் இருக்கோம்னு அர்த்தம். ஹெல்த்தி லைஃபாக இருக்கும்.
3: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.
0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அந்த காலத்தில் எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி, அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் வந்து அவங்கள நிமிந்து பார்த்தார். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை, பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் வந்து அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும், இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு 4 முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு, என்ன தெரியுமா? இதை இருக்கு பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்திய வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு சொல்ல முடியும், பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல. மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும், அதனால் மடக்காமல் அப்படியே கையோடு அந்த கையோடு அப்படியே உள்ளே போனாங்க. 4 இலை எதிரும்புதிரமாக போட்டிருக்குது, அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும், அதுதான் கையில் வந்து சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காது அப்படின்ன, முழங்கையே மடக்க முடியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்கார், இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே, அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவன் வாய்க்கும் போகலாமே, அதே மாதிரி எதிரில் இருக்கிறவன் கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்து தான், முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தால் கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம், அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்லை, ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்போவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:35. நீங்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுரை தென்றல் உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில். சொல்ல வந்த சொல்லை சொன்னாயோ சொல்லாயோ சொல்வாயோ என சொல்ல வருகிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். கேட்கலாம் முதல் பாடல் அறிவுமதி எழுத்தில் பாபி இசையில் சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் நினைத்ததை சொல்ல காத்திருக்கும் நேரம் 7:39. மதுரை தென்றலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிஹரன் குரலில் தீனா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாம். உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில்

0: மதுர தென்றலில் பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜகுமார் இசையில் பழனி பாரதி வரிகளில் பாடல் கேட்க காத்திருக்கும் நேரம் 7:45.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நீங்கள் நினைத்ததை சொல்ல நினைக்கும் நேரம் 7:51. உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றலில் வளமரும் அடுத்த பாடல் இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் கும்கி திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுர தென்றலில். சோழக்கிளி சொல்ல காத்திருக்கும் நேரம் 7:59. கவிஞர் வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்கலாம். அள்ளி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து.

0: நீ என்ன சொல்ல போறன்னு மதுரத்தென்றல் கேட்கும் நேரம் 8:06. ஒலிக்கவிருக்கும் பாடல் வைரமுத்து வரியில், சங்கர் மகாதேவன் குரலில், ஏ.ஆர். ரகுமான் இசையில்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:11. மதுரத்தன்றரில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கவிஞர் வாலி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ கிட்ஸ். குடும்பத்தின் ஒற்றுமையை, சொந்த பந்தத்தின் பாசத்தை சங்கீதமாய் சாரல் போட வருகிறது மதுர தென்றல். ஸ்னேகன் வரிகளில் சபேஸ் முரளி இசையில் பாடல் கேட்கலாம். தவமாய் தவம் இருந்து படத்திலிருந்து

ஜன்னல் ஓரமாய் நின்று பாடல் கேட்டுக்கொண்டே குழந்தைகள் விளையாடுவதை ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 8:36. மதுரத்தென்றலில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: குடும்பத்தின் ஒற்றுமையை, சொந்த பந்தத்தின் பாசத்தை சங்கீதமாய் சாரல் போட்டது வேல் திரைப்படத்தின் பாடல். நேரம் காலை 8:42. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத் தென்றல். நிகழ்ச்சியில் உலா வரும் அடுத்த பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

0: கவிஞர் ப. விஜய் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் மற்றும் அருண்மொழி குரல்களில் பாடல் கேட்டு முடித்த நேரம் காலை 8:47. இனி கேட்கலாம் அடுத்த பாடல். ஸ்னேகன் வரிகளில், பரத்வாஜ் இசையில், பாண்டவர் பூமி திரைப்படத்தில் இருந்து.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

மாற்றங்களை நினைத்து மருகிக் கொண்டிருக்கும் நேரம் காலை 8:52. நீங்கள் கேட்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். கலைக்குமார் வரிகளில், சபீஸ் முரளி இசையில், சமித்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: குடும்பத்தின் ஒற்றுமையை, சொந்த பந்தத்தின் பாசத்தை சங்கீதமாய் சாரல் போட்ட மதுர தென்றல் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று
3: புதுக்கோடு கே. கிருஷ்ணமூர்த்தி

அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம், புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாலக்காடு ராமபாகவதர் அவர்களிடம் இசை பயின்றார். பாலக்காடு அரசினர் இசைக்கல்லூரியில் இசை பேராசிரியராகவும் பின்னர் முதல்வராகவும் பணியாற்றினார். இவர் திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியிலும் பணிபுரிந்துள்ளார். 1978 முதல் சென்னை கலாக்ஷேத்ராவில் பேராசிரியராக பணிபுரிந்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். சிறந்த குரல் வளமும் பாவமும் நிறைந்த இவரது இசை நிகழ்ச்சிகள் பல இசை ரசிகர்களின் பாராட்டுதல்களை பெற்றன. கேரள சங்கீத நாடக அகாடமியால் கௌரவிக்கப்பட்ட இவர் ஹிந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கியவர். இசையை இசைக்காகவே பாடுவதென்பது இவரின் சிறப்பு. இவர் சஹானா, ஸ்ரீ, ஆனந்த பைரவி, ரீதி கௌளை, எதுகுல காம்போதி ஆகிய ராகங்களில் செய்யும் ஆலாபனைகள் கர்நாடக இசை வரலாற்றில் இன்றும் சிறப்பான இடம் வகித்து வருகிறது. நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முதலில் ராமா நின்னே, ஹுசைனி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

ரிக ம ப த ம ம க ர ி த நி ச ரி க ம க ம க ம க ம ரி க ம க ம ரி ம க ம க ம ப த ப ம ப த த ப ம க ம ப ம ம ம க ர ி க ர ி த நி ச ரி க ம ப த ப ம க ம ப த

இதுவரை இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
3: நம்ம வாழ்க்கையில கம்பாரிசன் தேவையா? தேவைதான். அதை ஹெல்த்தி காம்படிஷனாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் கோலை ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிறீங்க நேயர்களே? எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் போட்டா போட்டி பாடல்களை

0: இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டீர்கள்.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
0: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான். கட் பண்ணிட்டான்.
0: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
0: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா குரலில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் காலை 10:13. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் கேட்கலாம், பல்லவன் திரைப்படத்திலிருந்து.

Okay, yeah, but

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி வருகிறது புது வசந்தம். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.
1: One, two, one, two, three, four.

நேரம் 10:24 நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியிலே இனி வருகிறது. முரட்டுக்காலை இந்த திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி வருகிறது சிங்காரவேலன். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல் கேட்போம் நேர்களே.

0: bum chick a bum chick a bum cha bum bum ba bum chick a bum chick a bum cha bum.
1: Bum chick a bum chick a bum cha bum bum ba bum chick a bum chick a bum cha bum.
0: Bum chick a bum chick a bum cha bum bum bum bum chick a bum chick a bum cha bum.
1: Bum chick a bum chick a bum cha bum bum bum bum chick a bum chick a bum cha bum.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku. Mmm.
2: Ka ka ki ki ku ku.
0: Very good. Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke. Padunga.
1: Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke.
1: Ka ka ka ki ki ku ku ka ka ki ku ku ku ku ke ke.
0: புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன். பாப்பாக்கும் முத்து போல் புல்லாக்கு கேக்கும் அக்காக்கு மேலாக்கு. புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூத்துக்கள் போடுது தகிட தடுதம். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதா.

0: நாங்கள் போடுறது தகிடதது புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு பிடிச்சே
1: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி வருகிறது மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
2: என்னம்மா கண்ணு

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் 10:41, 20 நொடி. நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் இனி வருகிறது SP பாலசுப்ரமணியம், கமல்ஹாசன் குரலில் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து.

போய் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கற்றுக் கொடுப்பேன்.

ஒருவாய் கொழுப்படுத்தா அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ

0: சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.
1: சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனிதே வெட்டிய கட்டிக்கலாம்.
2: நிகழ்ச்சியில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வருகிறது. இது காதல் பரிசு திரைப்படத்திற்காக.

Un Davan, un Jambam.

0: நில்லு, அசல் நோட்டோட ஏன் விளையாடுற?
1: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக தூங்காதே தேன்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி.

0: நேரில் இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல். நேயர்களே, நமது பாரத பிரதமர் அவர்களின் மிக முக்கிய நிகழ்ச்சிக்காக காத்திருப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: आज़ाद नगर लक्सर हरिद्वार उत्तराखंड से ये संदेश है, साथ में है ताज मोहम्मद अंसारी और गुलाम साबिर। परवेज आलम का भी संदेश हम तक पहुंचा है, ग्राम बलमी सिरसिया ज़िला कहां से है ये हम बाद में पढ़ेंगे। और अगला संदेश है सत्य प्रकाश।
2: आकाशवाणी ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
1: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
2: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோன்னா

0: அதிகபட்சம் ரெண்டு மூணு வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண், அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த மூணு சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லை.

இளைஞர்கள். இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள், டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே,
காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள்

இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு பபிதா அவர்கள் வழிபாட்டுப் பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டிஎஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டம்

மாவட்டத்தின் வேசாலுபுரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று, தேசிய விண்வெளி தினத்தன்று, இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே,
இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும்

துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவொகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவொகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவொகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்க கால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது.
இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன.

0: பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். சி சுவாதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமசுவாமி தூதன் பகுதாரி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த அருணாச்சல கவி பாடல்.

மாயங்கள் செய்யும் விருத்தம் தொடர்ந்து செந்தில் ஆண்டவன் பாபநாசம் சிவன் பாடல் கரகரப்பிரியாராகம் ரூபகதாளம்

0: இதுவரை சங்கீத சாரலில் சி ஸ்வாதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
1: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்பத் திரங்காவின் படி நமது மூவண்ணக் கொடி ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
1: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
2: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி

0: திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல மாணவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக

0: வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 2ஆம் தேதியன்று காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. காற்று இதே வேகத்தில் வடக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பு, வடக்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் நாளை வீசும் வாய்ப்புண்டு. முதல் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும்.

0: திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோரப் பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருவனந்தபுரம் பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆலப்புழா கடலோரப் பகுதிகளில் 0.7 முதல் 0.8 மீட்டராக 16 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகள் உயரக்கூடும். எர்ணாகுளம் கடலோரப் பகுதிகளில் 0.6 முதல் 0.7 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோரப் பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருச்சூர் கடலோரப் பகுதிகளில் 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.6 முதல் 0.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: நேரம் 12:55, 20 நொடி. மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். பி சி அசன் அலி இயற்றிய பாடல், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், இசை வி குமார்.

மதிய நேரத்தில் மனசுக்கு இதமாக பாடல் கேட்டுக்கிட்டு ஆத்தங்கர மரத்தில் ஓய்வெடுத்தால் எவ்வளோ சுகமாக இருக்கும். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல் ஒலிக்கிறது கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: Prime Minister Narendra Modi has said that the Nasha Mukt Yuva for Viksit Bharat campaign is gaining momentum rapidly across the country. Sharing his thoughts in the Mann Ki Baat program on Akashwani this morning, Mr. Modi asked people to come up with a powerful slogan for a drug-free India and young musicians to create songs that convey the message of a drug-free life.
6: Nasha Mukt Bharat ke liye kya aap koi powerful slogan bana sakte hain? कि हमारे यंग म्यूजिशियंस ऐसे सॉन्ग्स बना सकते हैं जिनमें ड्रग फ्री लाइफ का मैसेज हो? क्या स्टूडेंट्स और थिएटर ग्रुप्स दिल को छू लेने वाले शॉर्ट प्लेज लिख सकते हैं जिनमें ड्रग्स के खतरों के साथ साथ उनसे बाहर निकलने का रास्ता भी हो? हमारे देश में बेहतरीन कंटेंट क्रिएटर्स की कमी नहीं है. मेरा आग्रह है कि वे अलग अलग भाषाओं में ऐसा कंटेंट बनाएं जिससे इस दिशा में समाज को मदद मिले.
5: The Prime Minister said lakhs of women are gaining new strength through the PM Swanidhi Yojana. He said this aspect of women empowerment is not discussed as much as it should be. Mr. Modi said women account for approximately 46% of the beneficiaries of the PM Swanidhi Yojana. Mr. Modi said today the flight of country's daughters' dreams is soaring from the earth to the outer space. The Prime Minister said the initiative is named Mission Shakti Sat, and through it, 12,000 girl students from 108 countries are getting the opportunity to learn satellite technology in the field of innovation.
6: Aaj hamari betiyon ke sapnon ki udaan dharti se nikalkar antariksh tak pahunch rahi hai, aur aapko yeh jankar garv hoga ki Bharat aise sapne dekhne wali duniya ki hazaron betiyon ko ek saath jod raha hai. Is prayas ka naam hai Mission Shakti Set. Iske madhyam se 108 deshon ki 12,000 chhatraon ko satellite technology sikhne aur innovation ke kshetra mein aage badhne ka avsar mil raha hai.
5: The Prime Minister urged people to become vocal for local during this festive season. Prime Minister Narendra Modi is holding bilateral talks with President of Uzbekistan, Shavkat Mirziyoyev, in Tashkent. The two leaders are reviewing cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people domains at the Presidential Palace. Memorandum of understandings in this regard are expected to be signed today. Earlier this morning, Prime Minister Narendra Modi attended a yoga program organized by the Yoga Federation of Uzbekistan. The death toll from flash floods in central Nepal has risen to 734 today, with more bodies being recovered. Nearly 2,500 people are still missing following the disaster. Bodies have been recovered from all 8 affected districts as rescuers race against time to search for those missing and rescue those stranded on the 5th day since the disaster. External

கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேசநேரு அவர்களுடன் நேர்முகம், முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகின்றன.

0: ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம்.
1: சார், உங்களை பற்றின ஒரு எளிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
2: என் பெயர் வந்து கணேசநேரு. நான் தமிழ்நாடு மீன்வளத்துறையில் உதவி இயக்குநராக வேலை பார்த்து கடந்த 2024 பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன்.
1: சரிங்க சார். மீன் வளர்ச்சி துறையில் வந்து உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிங்க இல்லையா, எந்த பகுதியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஓய்வு பெற்றீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: முதல்ல சென்னையில் தான் எனக்கு பணி அமர்வு கிடைச்சிச்சு. சென்னையிலிருந்து அதுக்கப்புறம் எங்களுடைய பணியாளர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியை முடிச்சுட்டு தூத்துக்குடி, நாகர்கோவில், தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையுமே நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன்.
1: சரிங்க சார்.
2: கடலோர மாவட்டங்கள்லையும் அதிகமாக பணிபுரிஞ்சிருக்கிறேன் நான்.
1: ஓகே சார். இப்போது நீங்கள் ஓய்வு பெறும்போது நீங்கள் தூத்துக்குடியில் பணியாற்றிட்டு வந்தீங்க இல்லைங்களா?
2: தூத்துக்குடியில் நான் மீன்துறை இணையக்குனர் அலுவலகத்தில் நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றேன்.
1: சரிங்க சார். 2024 நீங்கள் வந்து பணியிலேருந்து ஓய்வு பெற்றீங்க. கிட்டத்தட்ட இது வந்து 2 முடிந்து 3rd ஆரம்பிக்குதுங்களா?
2: ஆமாம்.
1: சார், இப்போது பணியில் இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதாவது காலை முதல் மாலை வரை நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றிருப்பீங்க, அங்கு உள்ள பணிகள்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் பணி ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கான அனுபவம், வீட்டில் வந்து அதிகமான நேரம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். பணி புரியும் போதும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பற்றி சொல்லுங்களேன்.
2: பொதுவாகவே நம்ம வந்து பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சு உடனே நம்ம வந்து குளித்து சாப்பிட்டுட்டு ஒரு பஸ்ஸையோ அல்லது தொடர் வண்டியவோ அல்லது இருசக்கர வாகனத்தையோ எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பணி புரிய வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். போயிட்டு திருப்பி அங்கே போய் அங்கே நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளெல்லாம் பரபரப்பாக முடிச்சுட்டு திருப்பியும்

0: இதே மாதிரி பஸ்ஸோ மற்றதையோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வரணும்.
1: சரிங்க சார்.
0: இரவு நேரத்தில் வீட்டுக்கு வருவோம், திருப்பி சாப்பிட்டு திருப்பி காலையில். இது வந்து ஒரு ருட்டீன் லைஃப், தொடர்ந்து ஒரு பரபரப்பாகவும் ஒரு சுறுசுறுப்பாகவும் நம்ம எங்கே கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இது வந்து ஒரு 60 வயசு நம்ம அடையும் பொழுது நமக்கு பணியில இருந்து ஒரு ஓய்வை கொடுத்துடுறாங்க. வயது முதிர்வாயிருச்சு, இனிமே நீங்க பணி செய்ய முடியாது அப்படின்னு அரசு நிர்ணயம் பண்ணிருக்கு. இந்த பணி ஓய்வுக்கு அடுத்த நாளே நமக்கு எப்படி தோணும்னா ஒரு வெறுமையா நமக்கு தோணும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பரபரப்பா காலையில எந்திரிச்சு நம்ம ஓடிட்டு வந்துட்டு இருந்தவங்க இப்ப நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம், எப்ப வேணாலும் குளிக்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம்.
1: சரி,
0: சோ ஒரு விதமான ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு மந்த நிலையை நம்மகிட்ட இது தோற்றுவிக்கும்.
1: ஆமா, அது கண்டிப்பா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நாமளும் வந்து தள்ளப்படுவோம் இல்லீங்களா.
0: இப்ப அதை நம்ம போக்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பரபரப்பா ஏங்கி இருந்திருக்கோம்.
1: ஆமாங்க சார்.
0: பணி ஓய்வுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நேரத்தை செலவழிக்கலாம். பேரம்பேத்திகள் இருந்தா பள்ளிக்கூடத்துல அவங்களை கூட்டிட்டு போய் வர்றது, கூட்டிட்டு வர்றது, நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம் பணியில இருந்தப்ப. அதுக்கு நம்ம வந்து இந்த இதை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களோட நேரத்தை செலவழிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: குடும்ப உறுப்பினரோட கோயில் போன்ற மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரலாம், நண்பர்களை சந்திக்கலாம்.
1: சரிங்க.
0: இந்த மாதிரி நம்மளை எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பணியிலிருந்து ஓய்வுங்கிறது மறந்து நம்ம பழைய நிலைக்கு நம்ம வந்துருவோம்.
1: கண்டிப்பா சார், ரொம்ப அற்புதமா வந்து சொன்னீங்க. உங்க பணி காலத்துல வந்து பல்வேறு ஊர்களில் வந்து நீங்க பணி புரிஞ்சதான் சொல்றீங்க, சென்னையிலயும் இருந்திருக்கீங்க, அதே போல வந்து இப்போ பணி ஓய்வு பெறும்போது தூத்துக்குடிக்கு பணி ஓய்வு பெற்றீங்க, அதே போல இந்த மலை பிரதேசங்கள் சொல்லும்போது இந்த கொடைக்கானல், இந்த மாதிரி ஊட்டி அந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் பணியாற்றி இருக்கீங்களா சார்?
0: மீன்துறை உதவி இயக்குனராக பதவி உயர்வு கொடுத்தப்பவே எனக்கு முத முதல்ல பணி அமர்வுக்கு கொடுத்த இடமே உதகமண்டலம் தான்.
1: உதகமண்டலம் ஊட்டி தான் இல்லைங்களா? சரிங்க சார். அதாவது இப்போ நம்ம சென்னை அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த சமநிலை பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த உதகமண்டலம், அது மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க, முதல் முறை போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அங்க வந்து மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே போல குளிரும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
0: இல்லை, அது முற்றிலும் வேறு விதமாக தான் இருந்துச்சு. நம்ம இங்கே வந்து சமவெளியில் வந்து வெயிலை தவிர வேறு நம்ம இங்கே பார்த்தது இல்லை. அங்கே மழையும் தொடர்ந்து பெய்யும், வெயிலே பார்க்க முடியாத ஒரு சூழல். அது முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு சூழலாக தான் இருந்தது.
1: சரி.
0: பட் அதை நம்ம சவாலாக எடுத்துக்கிட்டு நம்ம அரசு பணியை செய்யறதான் நம்ம போயிருக்கிறோம், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சவாலாக எடுத்துக்கிட்டதுனால நம்ம அங்கே நல்லா பணிபுரிய முடியும்.
1: சார், இப்போ நீங்கள் வந்து உதகமண்டலத்தில் ஊட்டியில் வந்து எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து பணியில் இருந்தீங்க அங்கே?
0: கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் முதல் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மீண்டும் உதகமண்டலத்துக்கு மாற்றப்பட்டேன்.
1: சரி.
0: அது கிட்டத்தட்ட 2020 2022 வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்தேன்.
1: அதாவது இப்போ முதல் முறை போனதுக்கும் இரண்டாவது முறை நீங்கள் வந்து அந்த பணி மாற்றம் பெற்று போகும்போதுக்கும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா?
0: இல்லை, நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் இருக்குது, அந்த இடங்களை பற்றி நமக்கு தெரியும், அங்கே இருக்கிற பிற துறையில் இருக்கிற பணியாளர்களையும் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இரண்டாவது முறை எனக்கு போகும்போது வந்து அது ஒரு நல்ல உதவியாகவும் இருந்துச்சு, ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம்.
1: சரி. ஆகையினால உங்களுக்கு இரண்டாவது முறை பணிமாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தலை இல்லைங்களா? அது சுமூகமாக இருந்தது.
0: நிச்சயமா.
1: சரிங்க சார். மலை பிரதேசமான அந்த உதகமண்டலத்தில் வந்து இப்போ மீன் வளர்ச்சி துறையில் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா?
0: இல்லை, உங்களுக்கு வந்து மலை பிரதேசம்னாலே அங்கே வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ், அதாவது குளிர்நிலை நீரோட்டங்களில் வாழக்கூடிய மீன்கள் மட்டும்தான் அங்கே வாழும். இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சமதளம் டெரெயினில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து அங்கே வாழ முடியாது, அந்த சூழலுக்கு இருக்காது.
1: ஆமாம் சார், எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. அதை மீன் வளர்ச்சி துறைக்கும் மலை பிரதேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது சென்னை தூத்துக்குடி வந்து கடற்கரையோரம் அமைந்துள்ள மாவட்டமும் பகுதியும் கூட, இங்கே மீன் வளத்தை பற்றி அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம், அந்த மீன்பிடி சம்பந்தமான தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெறுது. அந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக வளரும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: இல்லை, பொதுவாகவே மீன் வளத்துறையினாலே எல்லாருமே இந்த கடலோரத்தில் பார்க்குற அந்த இடத்துல தான் பணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உள்நாட்டு மீன் வளம்னு ஒன்று இருக்கு.
1: சரிங்க சார்.
0: இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏரிகள், கம்மாய், அணைக்கட்டு இதுலாம் வந்து நீர்த்தக்கம் இதுலாம் நம்ம வந்து மீன்கள் வளர்த்து மீன் பசி குத்தைக்கு விடுறோம்.
1: சரிங்க சார்.
0: அந்த பணியும் மீன்வளத்துறை தான் மேற்கொள்ளுது.
1: அப்படிங்களா?
0: இதே மாதிரி தான் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் வந்து மலை பிரதேசங்களையும் இருக்குது, உள்நாட்டு மீன்வளம். அங்க வந்து குளிர் நீரோடைகள் இருக்கிறதுனால அந்த குளிர் நீரோடைகளுக்கு ஏற்றவாறு உள்ள மீன்கள் மட்டும்தான் அங்க வந்து வாழும். அதையும் நாம மீன் பிடித்து அந்த மக்களுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்த மீன்களை வந்து குறைந்த விலையில அரசு நிர்ணயித்த விலையில கொடுக்குறோம்.
1: சரிங்க சார். அந்த மீன் வகைகள் ஏதாவது பேர் சொல்ல முடியுங்களா சார்?
0: அங்க நேட்டிவ் மீன்கிறது வந்து இதே மாதிரி தான் கட்லா, ரோகு மிருகங்கள் அங்கேயும் கிடைக்குது. ஆனா அதை விட நமக்கு அங்க உதகமண்டலத்தை பொறுத்தளவுல முக்கியமானது என்னன்னா, ட்ரவுட் ஃபிஷரிஸ் தான்.
1: அப்படின்னா என்ன சார்?
0: அது ட்ரவுட் இன மீன்கள் வந்து ரெயின்போ ட்ரவுட்டு, அல்பினோ ட்ரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வகையான மீன் இனத்தை இந்தியாவிலே முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் வந்து அதை வளர்க்கணும்னு முற்பட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அது, அவங்க நாட்டில் சாப்பிட்டது.
1: அவங்க நாட்டில்

0: அதை இங்கே வந்து வளர்த்தா இங்கே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும்ன்றதுக்காக அதை வந்து எங்கே வந்து இதை அறிமுகப்படுத்தலாம் சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. பல இடங்களில் தோல்வி வந்துச்சு. நீலகிரியிலேயே அவங்க பல இடங்களில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க.
1: சரிங்க,
0: எல்லாமே அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீன்வள நிபுணர் ஒருத்தரை வர சொல்லி அவர் வந்து உதகமண்டலம் பூராமே கால்நடையாகவும் குதிரை வழியாகவும் போய் கிடைச்சல அவலாஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மீன் வளர்த்தா வந்து வளரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு மீன் பொறிப்பகத்தை கட்டுறாரு.
1: ஓகே சார்.
0: அவர் அன்னைக்கு கட்டின அந்த மீன் பொறிப்பகம் தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அது போக நம்ம புதுசாகவும் கட்டியிருக்கோம். பழையது இன்னும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு.
1: சரி, இப்போ நீங்க சொன்ன தகவல் வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுமையாகவும் நான் முதல் முறையாகவும் வந்து கேள்விப்படுறது. அதாவது இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து மீன் வளர்ச்சி துறை மூலமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்த மீன் வளர்ச்சி துறை மூலமாக மக்களுக்கு வந்து சரிவிகித புரதச்சத்து நிறைந்த மீன் வகைகள் கொடுக்கறது இதை பற்றிலாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னீங்க. சார், அதே போல் இப்போ நீங்கள் தூத்துக்குடி பகுதியில் வந்து என்ன மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் சார்? இப்போ நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த நேட்டிவ் அந்த தூத்துக்குடி சார்ந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் என்னென்ன சார்?
0: இல்லை, மக்கள் விரும்பி சாப்பிட்ற சீலா மீன், பாறை மீன், வள மீன் இந்த மாதிரி வகைகள் வந்து நிறைய இங்கே கிடைக்குது. வரக்கூடா இந்த மாதிரி வகைகள் கிடைக்குது. மக்களுக்கு குறைந்த விலையில் அந்தந்த துறைமுகங்கள்லேயே வியாபாரிகள் மூலமாக சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுது.
1: சரிங்க சார். தூத்துக்குடி பகுதி மக்கள் வந்து இந்த சாலை மீன் வந்து அதிகமாக வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனாக வந்து பார்க்குறேன் சார். அது வந்து குறைந்த விலையிலும் கிடைக்குது. அதை பற்றி தகவல் ஏதாவது கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: நீங்கள் சொல்லக்கூடிய சாலை மீன் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுலையும் அதிகமான அளவு அது வலையில் சிக்குது.
1: சரிங்க சார்.
0: அதனால நமக்கு அந்த விலை வந்து கம்மியாக கிடைக்கும். அதுலயே ஆயில் சார்டின்னு ஒன்று இருக்குது.
1: சரிங்க சார்.
0: ஆயில் சார்டிலிருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. மீன் எண்ணெய்ங்கிறது அதுலேருந்து எடுக்கிறாங்க.
1: சரிங்க சார்.
0: அது வந்து விட்டமின் ஏ மற்ற நுண்ணுயிர் சத்துக்களை மிகுந்தது. ஊட்டச்சத்து குறைவு உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கும் மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க.
1: ஆமா, அது மருத்துவர்களே சிலர் வந்து பரிந்துரைக்கிறாங்க.
0: ஒரு காலத்துல மீன்வளத்துறையே அந்த எண்ணெயெல்லாம் தயாரிச்சிச்சு.
1: சரிங்க சார். குறிப்பிட்ட சில மீன்களுக்கும் வந்து அந்த ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கூட வந்து போகிறது. அதுக்கு தனியாக சீசன் இருக்கா? மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள்லே வந்து கொஞ்சம் உயர்வான விலை கொண்ட மீன்களுக்கு சீசன் ஏதாவது இருக்குங்களா சார்?
0: உங்களுக்கு கடலடியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களின் வழியாக தான் அவங்க வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நீரோட்டத்தின் வழியாக குறிப்பிட்ட வகை மீன்கள் மட்டும்தான் வரும்.
1: சரிங்க சார்.
0: அதனால தான் அது வந்து நமக்கு வலைகளை பிடிபட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுது.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வஞ்சிரம் மாதிரியான மீன்களை தவிர்த்து இந்த மீன் வளர்ச்சி துறை மூலமாக சில மீனவர்கள் வந்து காலையில் விடியற் காலையிலையோ அந்த நடுநிசையிலையோ போயிட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு கரை திரும்புவாங்க. அதே போல் கடல்லையே வந்து தங்கி மீன் பிடிக்கும் தொழிலாளர்களும் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து உங்கள் மீன் வளர்ச்சி துறையில் நீங்கள் பணியாற்றும் போது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தும் போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மீனவர்களுக்கு வந்து மீனவர் நலவாரியம்னு ஒன்று தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்டது.
1: சரிங்க சார்.
0: அதில் வந்து மீனவ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருமே அங்கே உறுப்பினர் ஆவாங்க. அவங்களுக்குள்ளே சந்தா தொகையை அந்த மீனவ கூட்டுறவு சங்கமே செலுத்தும்.
1: ஓகே சார்.
0: அந்த மீன்துறை உதவியினர் அலுவலகம் வாயிலாக வாரியத்துக்கு செலுத்தப்படும்.
1: சரிங்க சார்.
0: அந்த வாரிய உறுப்பினர்களுக்கு இறந்தாலோ அல்லது ஒரு கை ஒரு கால் ஒரு கண் இந்த மாதிரி அங்கத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ அதுக்கு வந்து உதவித்தொகை நல வாரியத்தால் அந்த மீனவர்களுக்கு வழங்கப்படும்.
1: சரிங்க சார்.
0: மீனவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பத்துக்காக அவங்க குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை போன்றவை நலவாரியத்தால் வழங்கப்படுகிறது.
1: நலவாரியத்தில் வந்து உறுப்பினராக இதற்குன்னு வந்து குறைந்தபட்ச வயதுன்றது இருக்குங்களா?
0: ஆமாம், எல்லாத்துக்குமே 21 வயதுலேருந்து 60-65 வயசு வரைக்கும் தான் நம்ம சேர்த்துக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க தொழிலுக்கு போக முடியாது ஒரு சூழல் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தான்.
1: சரிங்க சார். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்படி கொண்டு செல்வீங்க?
0: அது மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாங்கள் வந்து கூட்டங்கள் நடத்துவோம், அவங்களுக்கு தெரிவிப்போம், அறிவிப்பு பலகையில் போடுவோம்.
1: சரிங்க சார்.
0: அலுவலகத்துக்கு வரக்கூடிய மீனவர்கிட்ட சொல்லுவோம். அதனால் அது அவங்கக்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. நிறைய பேர் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க. அவங்க நிறைய பலனை அனுபவிச்சிட்ருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: அதுபோக அவங்க மீன்பிடி கலன்களுக்கு மானியத்தொகை தர்றாங்க, எரிபொருளுக்கு மானியத்தொகை தர்றாங்க. வலைகளுக்கு மானிய தொகை தர்றாங்க.
1: சரிங்க.
0: அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களும் மானிய விலையில அரசு வழங்குது. மீனவர்களுக்கு நிறைய சலுகை விலையில எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது.

0: அதனால அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வந்து தமிழக அரசால் நிறையவே செயல்படுத்தப்பட்டு வருது.
1: சார், இப்போ நீங்க அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் சொல்றீங்க இல்லையா, அதாவது இப்போ காலையில கடலுக்கு போயிட்டு அதை ஒரு பகல் வேலையில அவங்க திரும்பி வந்துடுறாங்க, அவங்க வந்து கடலுக்குள்ள போகும்போது அந்த தொலை தொடர்பு வந்து கரையில் உள்ளவங்க அவங்கள எப்படி வந்து தொடர்பு கொள்வாங்க? இப்போ நம்ம பகுதிகளில் வந்து மீனவர்கள் வந்து ரேடியோலாம் கொண்டு போய் அவங்க அந்த செய்திகள்லாம் வந்து கேட்கறத ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து மீனவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தொடர்பு கரையில் உள்ளவர்கள் நடுக்கடலில் இருப்பவர்கள் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்வாங்க சார்?
0: அது அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆழ்கடலுக்கு போனாலோ அல்லது கரையிலேருந்து விலகி சென்றாலோ அவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு வந்து வாக்கி டாக்கி மூலமாக தொடர்பு கிடைக்கும். அவங்க அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பு பரிமாறிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: அது போக சேட்டலைட் ஃபோன் வச்சுருக்காங்க.
1: ஓகே,
0: அதன் மூலமாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் பேசிக்கலாம்.
1: சரிங்க சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சார், இப்போது நீங்கள் வந்து மீன் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற அதை பற்றி

0: தொடர்பு கிடைக்கும். அவங்க அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பு பரிமாறிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: அது போக சேட்டலைட் போன் வச்சிருக்காங்க.
1: ஓகே.
0: அதன் மூலமா நீங்க எந்த இடத்துல இருந்து எங்க வேணாலும் பேசிக்கலாம்.
1: சரிங்க சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சார், இப்போ நீங்கள் வந்து மீன் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற, அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மீனவர்கள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட துறையில் வருவாங்களா, இல்லைன்னா வந்து முறைசாரா தொழிலாளர்கள் இதில் வருவாங்களா?
0: இல்லை, அது வந்து முறைப்படுத்தப்படாத தானே, அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தானே அவங்க. அவங்களுக்குன்னு ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ இல்லை, இல்லை அதன் கீழே அவங்க யாரும் வேலை பார்க்கல, இல்லை அவங்களாவே சுயமாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தான் மீனவர் நலவாரியம்னு ஒன்று தமிழக அரசு உருவாக்குச்சு.
1: சரிங்க
0: சார். அதில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிற சந்தா அவங்க கட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ, உடல் நலம் பாதிக்கப்பட்டாலோ, அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு திருமணத்திற்கோ கல்விக்கோ உதவித்தொகைகள் வந்து நலவாரியம் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது.
1: சரிங்க சார். சார், இப்போது அந்த ஒரு மீனவர் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே அவங்க வந்து அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பது வந்து கடினம், அது வந்து அவங்க பணி காலம் முடிஞ்சு ஓய்வு காலமாக தான் நம்ம வந்து கருதணும் இல்லைங்களா. அந்த மீனவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு யார் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவா?
0: இல்லை, நலவாரியத்திலேருந்து நமக்கு ஓய்வூதியத்தொகை வழங்கப்படுறது இல்லை. அவங்க அதுக்கு பதில் தமிழ்நாடு அரசிலிருந்து முதியோர் ஓய்வூதியத்தொகையை அவங்க பெறலாம். வயது முதிர்ந்த அனைவருமே தமிழ்நாடு அரசு திட்டமான முதியோர் ஓய்வூதியத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து அதிலிருந்து மாதந்தோறும் தமிழக அரசால் முதியோர் ஓய்வூதியத்தொகை ஆண் பெண் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு வந்து தொழிலாளர் நலவாரியத்தின் கீழ் நிறைய நலவாரியங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: இப்போ கட்டுமான தொழிலாளர்கள்னா அந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
1: சரிங்க சார்.
0: ஸோ அரசு வந்து எல்லாருக்குமே வந்து நலவாரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் உறுப்பினர் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: மீன் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற, அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து பணி ஓய்வு காலமும் நமக்கு வரப்போகுது, அது வந்து எந்த வருஷத்துலேருந்து பிளான் பண்ணலாம்? இப்போ 60 வந்து பணி ஓய்வு பெறக்கூடிய காலம், நம்ம வந்து 50 வயதுலேருந்தே பிளான் பண்ணணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சார், உங்கள் அனுபவத்திலேருந்து?
0: இல்லை, பொதுவாகவே நமக்கு பணி ஓய்வுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த வயதை அடைந்தவுடன் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்பளம் வந்து நிச்சயம் வராது. அப்போ திடீர்னு 100 ரூபா வந்துட்டு இருக்கிற இடத்துல 45 ரூபா வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளோ கல்விக்கு நம்ம செலவழிக்கக்கூடியதோ குறைய போகிறது இல்லை.
1: அதை எப்படி சமாளிக்கலாம்?
0: அப்போ நம்ம அதுக்கு முன்னாலே திட்டமிட்டு எதிர்காலத்தை நினச்சி நம்ம இப்பயே சேமிப்புகளை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கணும். திட்டமிடல் தான் முக்கியம். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லாவே அறிவு கூர்மையாக இருக்காங்க, நிறைய திட்டமிடல் நல்லா பண்ணுறாங்க. அதனால் நம்ம அவங்கள பற்றி ரொம்பலாம் கவலைப்படுறது இல்லை. அவங்க ரொம்பவே அறிவுபூர்வமான கிட்ஸாக தான் எல்லோரும் இருக்காங்க.
1: சரிங்க சார். சார், இப்போது 2024 நீங்கள் பணி ஓய்வு பெற்றீங்க. இந்த 2 ஆண்டு காலம் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை எப்படி வந்து பயனுள்ளதாக செலவழிச்சிட்டு வரீங்க சார், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நான் 24 பணி ஓய்வு பெற்றேன்னு, நான் வந்து ஏற்கனவே 92-95 வந்து மதுரையில் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருந்தேன். அதுக்கப்புறம் 96 வேலை கிடச்சோன்னே வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் வந்து பார் கவுன்சிலில் பதியலை.
1: சரிங்க சார்.
0: ஓய்வு பெற்ற பிறகு பார் கவுன்சிலில் நான் பதிஞ்சு இப்போ பதிவு பெற்ற வழக்கறிஞர மாதிரி நான் இப்போ வழக்கறிஞர் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
1: சரி. இப்போ அதாவது நீங்கள் வந்து அரசு பணியில் சேர்கிறதுக்கு முன்னாடி வழக்கறிஞராக இருந்து அந்த சமயத்துக்கும் இப்போ நீங்கள் பணி ஓய்வு பெற்று இந்த வழக்கறிஞராக இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் எப்படி சார்? காலம் மட்டும்தான் வித்தியாசமா, இல்லை வந்து அதுலேயும் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய மாற்றங்கள் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: எல்லா தொழிலுமே சவால்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, தொழில்நுட்பம்ன்றது இருக்குது. இப்போ இ ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க. முன்னால் வந்து நம்ம டைப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தரப்பு வாதங்களுக்கோ நம்மளுடைய அஃபிடவிட்டோ அப்படி தான் கொடுக்கணும்.
1: சரிங்க சார்.
0: இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இங்கேருந்தே அந்த ஆன்லைனில் டைப் பண்ணி அப்படியே நேர அனுப்பிச்சிடலாம் கோர்ட்டுக்கு.
1: ஓகே சார்.
0: அந்த மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு. வீடியோ காலிங்கில் நம்ம எப்போ வேணாலும் ஆஜராகிக்கலாம். இப்போ ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து கோர்ட்டுக்கு வந்து தான் சாட்சி அளிக்கணுன்ற அவசியமே இல்லை.
1: சரிங்க சார்.
0: அந்த மாதிரிலாம் தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய வந்துருச்சு.
1: அது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
0: காலத்தின் கட்டாயம் தான். நம்ம எதையுமே தொழில் வளர்ச்சியோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோ நம்ம வந்து மாற்ற முடியாது, அது ஏற்றுக்குள்ள தான் ஆகணும்.
1: கண்டிப்பாக சார். நிறைய வந்து உங்கள் பணி சார்ந்த மீன் வளர்ச்சி துறை சார்ந்தும் நம்ம பேசியிருக்கோம். அட்வொகேட்டாக வந்து பதிஞ்சிருக்கீங்க பார் கவுன்சிலில், அதை பற்றி பேசியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து உற்ற துணையாக இருந்தவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
0: நிச்சயமாக, எந்த ஒரு வெற்றிக்குமே குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யலை, பணி பணி பணின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்போ பணி ஓய்வுக்கு பிறகு தான் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பொழுதுகளை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நம்ம செலவழிக்கணும்னு சொல்லி நான் செலவழிச்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்க சார். உங்கள் மனைவி அவங்க வந்து உங்களுக்கு உற்றுத்துணையாக இருந்தாங்க?
0: எனது மனைவி

0: பேர் வந்து அபிராமவள்ளி.
1: சரிங்க சார்.
0: அவங்களும் ஒரு முதுகலை பட்டதாரி.
1: சரிங்க சார்.
0: அதுலயே அவங்க தங்க பதக்கம் பெற்றவங்க.
1: சூப்பர் சார். உங்க பிள்ளைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: எனக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு.
1: சரிங்க.
0: மகன் அவர் வந்து ஐடி துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனது மகள் அவங்க முதுகலை இப்பதான் முடிச்சிருக்காங்க ஆங்கில இலக்கியம். உதவி பேராசிரியர் பணிக்கு தேர்வுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
1: இப்ப இந்த பணி ஓய்வு காலத்துல வந்து அவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்க சொல்வீங்க? ஆபீஸ் போகும்போது உங்களுக்கான நேரம் இருந்திருக்காது, காலையில போவோம் நம்ம சாயந்தரம் வருவோம். இப்போ அந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் வந்து உங்ககிட்ட அறிவுரைகள்லாம் கேட்குறாங்களா? நீங்கள் இப்போ உள்ள இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சார்?
0: இல்லை, பொதுவாக குழந்தைகள் வந்து அப்பாட்ட வந்து கேட்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி அவங்களும் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்மளால் என்ன நமக்கு தெரியுமோ அதை நம்ம சொல்லுவோம், வழிகாட்டுவோம், அதை அவங்க ஏற்று நடத்துக்குவாங்க.
1: நீங்கள் வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள்லாம் வந்து அதிகமாக விதிக்கிறது உண்டா சார்?
0: இல்லை, பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து நல்ல வழியை காட்ட வேண்டியது பெற்றோரோட கடமை.
1: சரிங்க சார்.
0: அப்போ நீங்கள் சுதந்திரம்ன்றது எதுக்குமே ஒரு அளவு உண்டு, அளவுக்கு மீறியது சுதந்திரமாகாது. ஒரு கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம் தான் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாக சார்.
0: இப்போ ஆற்றுலே தண்ணி அதிகமாக போச்சுன்னா கரையை உடச்சிட்டு வெளியே வந்துடும். அப்போ அதுக்குன்னு ரெண்டு பக்கமும் கரைகளை வந்து நம்ம வலுப்படுத்தியிருந்தோம்னா அதில் வரக்கூடிய நீர் வந்து முறையான வழியில் சென்று நீர்நிலைகளை நிரப்பலாம். அதன் மூலமாக மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படும், வேளாண்மைக்கு பயன்பட்டு விளைச்சலை ஏற்படுத்தும்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அளவற்ற நீர் வந்து கரையை உடச்சிக்கிட்டு வெளியில் வெள்ளமாக வந்துச்சுன்னா யாருக்கும் பயன்படாமல் அழிவை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் நீண்ட நாள் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பெரியவங்களா இருக்கிறவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும்
1: சார். இப்போ உள்ள தலைமுறையினருக்கான அறிவுரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தோட நீங்க எங்களுக்கு புரிய வச்சீங்க, ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் எங்க நிலையத்திற்கு வந்து நீங்க மீன் வளர்ச்சி துறையில உதவி இயக்குநராக வந்து பணிபுரிந்ததும், அதே போல இப்போ வந்து அட்வொகேட்டா வந்து பார் கவுன்சில் மூலமா பதிவு பண்ணி அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்குங்கன்றது பத்தியும் நிறைய வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகள் தெளிவாகவும் அழகாகவும் வந்து நீங்க பதில் சொன்னீங்க. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
0: உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
2: இதுவரை ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன்.

0: நிறைவாக முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து நம்ம முதுமையை அடைந்து தான் வேண்டியிருக்குது. இது ஒவ்வொருத்தரும் மனதளவில் ஒரு சில பேர் எனக்கு என்ன வயசாகலை அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் வந்து உடல் அளவில் வயசாயிருச்சின்னு தோணுவாங்க. ஒரு மனிதரை வந்து அவருடைய வயது வந்து 65 வயதை தொட்டு விட்டால் மருத்துவ ரீதியாக அவரை வந்து முதியவர் என்கிற ஒரு நிலையை தொடர்ந்து அடைந்து விட்டதாக சொல்லலாம். முதுமை அடைகிறதுல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ஹார்மோன்ஸை பொறுத்து வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆண்களை விட வந்து முதுமைங்கிற ஒரு ஸ்டேஜை அடைஞ்சிடறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா அந்த முதுமை அப்படிங்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளும் வந்து ஓடி அடைந்து நிற்குது. அதுல வந்து எலும்புகளும் மூட்டுகளும் வந்து அதுக்கு விதிவிலக்குகள் கிடையாது. ஒரு 65 வயசு 60 வயசு வாழ்ந்திருக்காங்கன்னா அந்த 60 வயசும் 65 வயசும் வந்து அந்த எலும்பும் மூட்டும் தொடர்ச்சியா தினந்தோறும் எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கு. அதோட முடிவு தான் வந்து இந்த தேய்மானம் அப்படின்னு சொல்றது. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் வியாதின்னு பார்த்தீங்கன்னா வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய தேய்மானம். அந்த தேய்மானம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எந்த எலும்பினாலும் எந்த பகுதியினாலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, நம்ம ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை, அதெல்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட. அதனால ஒரு சின்ன ஸ்டெப்பு லேசாக மிஸ் பண்ணால் கூட கீழே விழுந்துருவாங்க. அந்த

எலும்பினுடைய தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு முறிவுகள், முதியோர்கள் வந்து மிக எளிதாக எலும்பு முறிவு நோய்களுக்கு ஆட்படுறாங்க. இது ரெண்டு தான் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கழுத்து வலி வந்து மெயினாக உங்களுக்கு நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். கழுத்து வலியை வந்து தேய்மானம் தான் முதல் காரணம். அதனால் அதோட நோய் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு கழுத்து வலி, இதோட அதிகமாக சொல்லப்போனால் கழுத்து வலியோடு சேர்ந்த கை வலி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாக போய் அந்த கை மத மதப்பு அல்ல கையோட சுரணைகள் வந்து கம்மியாகும். இதை வந்து சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த தேய்மானம் தான். ஒரு சில பேர்த்துக்கு இந்த கழுத்து வலி வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் போய் ஒரு மயக்கம் உண்டு, படுத்து எந்திரிச்சா ஒரு தலை சுத்து, அதுவுமே வந்து இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் தான். எதனால வருதுன்னா, இந்த எலும்புகள் தேய்மானத்தினால மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து சடனாக கட்டாகி கட்டாகி வர்றதுனால தலை சுத்து வரும். முதுகு வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிம்போம். முதுகில் வந்து ஒரு கனமாக ஹெவியாக இருக்கும், அவங்களுக்கு படுக்கையிலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிக்க முடியாது. இதோட அடுத்த வழிபாடு தான் கால்கள், இடது காலோ வடது காலோ, முதல்ல தொடையோட பின்பகுதியோ இல்லைன்னா கால்களோட வெளிப்பகுதியோ ஒரு கனமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் அதிகமாகி அது பாதம் வரைக்கும் போயிடும். ரெண்டு மூணு விரல்கள் வந்து மரத்தை மாதிரி ஐஸில் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு காரணமும் அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தேய்மானம் தான். இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது கழுத்து எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது முதுகு எலும்பு தேய்மானங்கிறது முதியோர்களை வந்து பொதுவாக அவங்களை தாக்கக்கூடிய ஒரு வியாதினே சொல்லலாம். மூட்டு வலியில் வந்து பாதிக்கப்படாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். முதல் காரணம் வந்து அந்த மூட்டு வலி வரக்கூடிய வயதுகள் வந்து மாறுபடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வயதுக்கு வரக்கூடிய மூட்டு வலிகள் இன்றைக்கி 50 வயதில் கூட வந்துடுது. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உள்ள முதியவர்கள், அவங்களுக்கு வந்து முட்டு வலி வந்து முதியவர்கள பருவத்தை அடைவதற்கு முன்னதாகவே வந்து விடுகிறது. முதியவர்கள பருவம் அடையும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்குது அந்த முட்டு வலி. வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய முட்டு தேய்மானம், அதை வந்து நம்ம கையில் கிடையாது, அது வயதாகவே நம்ம தடுப்ப முடியாது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன், இவங்களுக்கு முதுமையின் காரணமாக மற்றும் பல வியாதிகளால் இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து முட்டு தேய்மானத்தை அதிகப்படுத்துகின்றன. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற நெடுநாளைய வியாதிகள், வாத நீர், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு முட்டு தேய்மானங்கள் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜில் சூழ்நிலை என்ன இருந்தால் முட்டு தேய்மானத்தினால வந்து டெய்லி ஏதாவது ஒரு மாத்திரையோ தைலத்தை தடவுனா தான் அன்னைக்கு பொழுதாக வந்து அவங்க கழிக்க முடியும், தூங்க முடியுங்கிற நிலைமையில் வந்து நாட்டில் உள்ள பெரும்பாலான முதியோர்கள் வந்து இன்றைக்கி அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கு. பெரியவர்கள் வந்து விலனும் கூட அவசியம் கிடையாது. அவங்க கீழே வச்சிருக்க ஒரு கார்பட்டோ ஒரு சின்ன ஸ்லிப்பு லேசாக ஒரு ஜெர்க்கு போயிட்டு சோத்தில் பிடிச்சிருவாங்க, இடுப்பில் ஒரு கடுமையான வலி இருக்கும். இந்த மாதிரி எலும்பு முறி ஒரு டோர்ட்டர் வந்தோம்னா நாங்கள் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு எலும்பில் கீரை விழுந்திருக்குமோ. அப்போ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சார் நாங்கள் கீழேயும் உள்ளலை, அடிபடவும் செய்யலை, நீங்கள் வாட்டுக்கு எலும்பு முடிஞ்சிருக்குங்கிறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார்ம்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னா எலும்பினுடைய அடர்த்தி வந்து கம்மியாயிருது. ஒரு 40 வயதோ 30 வயது ஒரு இளைஞருக்கு எலும்பை எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு இருக்கக்கூடிய கணம் 1 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதே எலும்பு வந்து 70 வயசு உள்ள ஆளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். 50% வந்து எலும்பினுடைய அடர்த்தி. இது வந்து எலும்பு தேய்மானம் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. தசைகள் நம்ம கொஞ்சம் வயசுலேயும் வந்து டெய்லி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கோம், நடந்து போகிறோம், வைக்கிறோம், வேலைகள் பார்க்குறோம். ஸோ எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் நல்ல விதமாக இருக்கிறது ஒரு குறைந்த வயதில். அந்த எலும்பினுடைய அந்த தசைகளுடைய விரைப்புத்தன்மை, அந்த டோன், அதுவும் வந்து முதியோர்களுக்கு வந்து அந்த இது கம்மியாயிடுது. கீழே விழும்போது இந்த எலும்பு தப்புனாலும் தசைகள் இழுத்து பிடிக்கும், அதுவும் கம்மியாயிடுது. அதன் காரணமாகவும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபால், சின்ன ஸ்லிப்பு இருந்தால் கூட போதும், எலும்பு முறிவு ஏற்படுது. பார்த்தீங்கன்னா உடம்புல நார்மலாகவே இருக்கக்கூடிய இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ் இதோட அளவுகள் எல்லாம் வந்து வயது ஆக ஆக குறைந்து கொண்டே போகுது. ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. இளைஞர்கள் சாப்பிட்ற அளவுக்கு முதியோர்கள் சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கால்சியம் அதோட அளவும் கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு வந்து ஒரு வலிமை இழந்து காணப்படுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத விடாய் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும். எலும்பை வந்து வலிமையுடைய தன்மையாக மாற்றக்கூடியதில் அந்த ஈஸ்ட்ரஜனோட ஹார்மோனோட பங்கு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இயற்கையாகவே வந்து எலும்பை சத்துள்ளதாக வலிமையுள்ளதாக வைக்கக்கூடிய ஒரு காரணி அந்த ஹார்மோன் வந்து மாதவிடாய்க்கு அப்புறம் பெண்களுக்கு வந்துடுது. அதனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்வு நோய் கம்மியாக இருக்குது, அடர்வுத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற நோய் வந்து பெண்களை தான் ரொம்ப அதிகமாக தாக்குது ஆண்களை விட. ஆண்களுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் அப்படின்னாலும் எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக, அளவுக்கு அதிகமான சோர்வு, ரெண்டாவது அளவுக்கு அதிகமான வலிகள். ஒரு சிலர் கீழேயும் விழுந்திருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்க மாட்டாங்க, அதிகமான முதுகு வலி இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு நசுங்கி இருக்கும், ஒரு நம்ம ஒரு அப்பளத்தை நொறுங்கிற மாதிரி நொறுங்கி இருக்கும். கீழே எதுவும் விழுந்தீங்களாம்மா, விழுந்தீங்களா ஐயானா, அப்படிலாம் விழவே இல்லை அப்படிம்பாங்க.
அதுக்கும் காரணம் இந்த ஆஸ்தி.

0: ஏற்படுது. ஸோ அளவுக்கு அதிகமான முதுகு வலி அல்லது கழுத்து வலி இந்த மாதிரி வலி வருவாங்க. இவங்க வந்து பேசிக்காக இந்த மாதிரி வரும்போது அவங்களை நம்ம முறையாக பரிசோதனை செய்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை வேறு தைராய்டு அந்த மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வியாதியினுடைய தன்மை இருக்கும்போது அதை வந்து நம்மளே பார்த்துக்குவோம், ஒரு கை வைத்தியம் பார்த்துக்குவோம், ஒரு சுக்கு கண்ணி அப்படி குடிக்காமல் தகுந்த மருத்துவர்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எலும்பு வந்து அதுக்குரிய தன்மையில் இருக்கா, இல்லை எலும்பு தேய்மானம் வந்துருச்சா, இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக இருக்கா. இந்த மாதிரி வியாதிகளை வந்து எக்ஸ்ரேன்னு ஒரு பேசிக்காக உள்ளது டெஸ்ட்டு. அதுக்கடுத்து எக்ஸ்ரே எடுக்கும்போதே ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அந்த தேய்மானமோ போன் வந்து போன் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து போன் டென்சிட்டி மீட்டர்னு ஒன்று இருக்குது, எலும்பு அடர்வை கண்டுபிடிக்கிறது டெக்ஸா ஸ்கேன் ஒரு ஸ்கேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தேவைப்படும் ரத்தத்தில் கால்சியம் அளவோ பாஸ்பரஸ் அளவோ அல்லது ஆல்கலைன் பாஸ்பரேட்ஸ் ஒரு அளவோ தேவைப்படுறவங்களுக்கு அந்த ரத்த டெஸ்ட் எடுக்கும். முதியவர்களுக்கு பெரும்பாலான நேரம் நாங்கள் அறுவை சிகிச்சைகளை தவிர்த்து விடுவோம், ஏன்னா அவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற வியாதிக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, அதுக்கு வந்து தேவையானது வந்து சப்ளிமெண்டேஷன் தேவைப்படக்கூடிய மருந்துகள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் ஆஸ்டியோபோரோசிஸ். தேய்மானம் அப்படின்னு கழுத்து எலும்பு தேய்மானமோ முதுகு எலும்பு தேய்மானமோ வந்து தொடர்ச்சியாக எடுக்காமல் அந்த டயத்துக்கு மட்டும் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வலி நிவாரணி தேவைப்படும் பட்டைகள் கழுத்து பட்டையோ இடுப்பு பட்டையோ போடுறது. இதுக்கடுத்து அவங்க வலியிலிருந்து வெளிவந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரைகள், அதாவது அக்ரஸிவாக ஆப்ரேஷன் அந்த மாதிரி போகாமல் மருந்து மாத்திரைகள் ஒரு சில பயிற்சி முறைகள் மூலமே வந்து பெரும்பாலான முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு எலும்பு மூட்டு வியாதிகளை குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி நீங்கள் எலும்புலையும் வந்து ஒரு டெபாசிட் பண்ணிடலாம். அது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதியவர்கள் ஆவதற்கு முன்னாலேயே பண்ணிடும். ஸோ முதியவர்கள் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுறதை விட ஒரு 35-40 வயதிலேயே எலும்பினுடைய அடர்வு தன்மையை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கணும். அது வந்து 60 வயசு ஆகும்போது அந்த அதிலிருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலேருந்து எடுக்கிற மாதிரி. ஸோ முதியவர்களுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க லேட்டு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம முதுமையில் முட்டு வியாதியோ இந்த வியாதியோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் கண்டிஷன் வந்து உடல் பருமன் அவர்களுடைய அந்த வெயிட்டை வந்து அவங்க வயசுக்கு அவங்க உயரத்துக்கு தகுந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும்.
1: இதுவரை முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி. அமைப்பு ஆர் வெங்கடேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதைப் பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்கத் துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவுடைய பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல உணவாக இருக்கிறதுனால வாண்டட் அதிகமாக இருக்கு. அதனால ரேட் அதிகமாக போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னா பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100-150 மரங்கள் காய்க்கக்கூடிய தருவாயில் ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்போ எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்றைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா

0: அமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நூற்றாண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர், ஆர் என் முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1,000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை, நெடுவயல், அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1,000-க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500-க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1,016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், ஓவேலி, லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6,887 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர்

2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின்னர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் மில்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தின்று. பொய்மையும் வாய்மை எடுத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்யாப்புலவர் சொன்னதிலிருந்து எப்படி எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு திரைப்பட பாடல்கள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க

வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் திருட்டு பயலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்த தருணம் பிற்பகல் 2:21. அடுத்த பாடல்

0: சொல்லலாம்.
1: நான் முத்துக்குமார் மற்றும் பா விஜய் வரிகளில் அருண்குமார் இசையில் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் பிற்பகல் 2:27. அடுத்த பாடல் கேட்கலாம். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஜோடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் பிற்பகல் 2:33. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸ். நிறைவாக மதுரை தென்றலில் ஒலிக்கவிருக்கும் பொய் அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் ரன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க சொன்ன பையலாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரம். பிற்பகல் 2:39. நீங்கள் கேட்டு ரசித்த மதுர தென்றல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: அடுத்த நிகழ்ச்சி கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, இசை பயிற்சி எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா. இப்போ இந்த சன்னத்தில் போன நாலு லைனை போன கிளாஸில் சொல்லிட்டேன், இப்போ அதை ரிப்பீட் பண்ணிவிட்டு மத்திய காலத்தை முடிச்சுட்டு வந்தோம்.

0: சாகித்யச் சிறப்போடு இல்லாமல் சங்கீதச் சிறப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. இவர் பெரியவாழ் கீர்த்தனையில் என்ன விஷயம்னா, சாகித்யம் மாத்திரம் சிறிதொரு நல்லா இருக்கும், சில சங்கீதம் மாத்திரம் நல்லா இருக்கும், ரெண்டும் கலந்திருக்க கீர்த்தனைகளும் பலதும் உண்டு. அது நாஜீவாதாரா துரகுநாள் 20 இந்த மாதிரி கீர்த்தனை மாதிரி இந்த மாதிரி சில கீர்த்தனைகளில் சாகித்யம் குறைச்சலாக இருந்து சங்கீதம் ரொம்ப இருக்கிறத ஒரு விசேஷமானது. இந்த கீர்த்தனையை கற்றுண்டா ராகபாவத்தை தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலும் மேலும் வளர்ந்து நீ நல்லா பாடணும்னு ஆசை ஆசீர்வாதம்.
1: வணக்கம் சார். இசைப்பயிற்சி கற்பித்தார் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
2: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா. விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம். தூய்மை பணியாளர்களுக்கு

கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம், சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட், சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா, சின்னக்கல்லாறு, வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவிருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கவும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 20

தோர் வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: பசன் நோட்டோட ஏ விளையாடுற
3: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
2: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
4: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
3: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
2: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.
1: மலர்ந்து மனம் வீசி புலர காத்திருக்கும் மேலையில் நிலவு எட்டி பார்க்கிறது மதுர தென்றலில். நாம் கேட்கவிருக்கும் முதல் பாடல் கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் குரலில், மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

சில சிலன்னு இளந்தண்டல் ஒரு பக்கம் வீச குழு குழுன்னு ஃபேனுக்கு கீழே படுத்துக்கிட்டு பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் பிற்பகல் 3:06. நிகழ்ச்சியில் நான் கேட்கலாம் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதிலே திரைப்படத்திலிருந்து.

தென்றல் தழுவ மெல்ல பூக்கள் மலர காத்திருக்கும் நேரம் பிற்பகல் 3:11. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆர் வி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து.

நிலவின் ஓசையில் மதுரத்தென்றலின் இசையில் நனைந்திருக்கும் நேரம் பிற்பகல் 3:16. அடுத்த பாடல் உலாவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கவிஞர் வாலி வரிகளில், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

வானம் குளிர உயிரில் கலந்த நிலவின் இசையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:21. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பரணி இசையில் ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

நேரம் பிற்பகல் 3:26. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல். நிகழ்ச்சியில் ஒளிரவிருக்கும் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து.

பிற்பகல் 3:32 நிமிடத்தில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி மதுரத்தின்றல். நிலவு வர காத்திருக்கும் நேரத்தில் நிலவு வந்ததுன்னு சொல்ல வரும் பாடல் இளையராஜா இசையில் மனோ மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இன்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து.

உடலை ஜீவன் மறந்து மயங்கி கிடக்கும் மேலை முற்பகல் 3:37. ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் நிலவும் தூங்கிக் கொண்டிருக்கிறது.

பிற்பகல் 3:42 பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் குரலில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் நிலவு பாட்டு.

நேரம் பிற்பகல் 3:48. நீங்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 kHz. இசையின் ஓசையில் மிதக்கும் மதுரத் தென்றலில் பாடு நிலாவே உதயமாகிறது. மேத்தா வரிகளில், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

பூவைக்கு பூ வைத்து சூடிடும் மாமனுக்கு நல்ல தோகையின் தோகையில் சோக்கிடும் மாமனுக்கு பண்புக்கும் பங்குக்கு ஆழ்வார்

0: தங்க நிலவாய் மாறி வண்ண மலராய் மலர்ந்து முத்துச்சரம் கோர்த்து உங்கள் செவிகளுக்கு சுகம் தந்த மதுர தண்டல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி.
5: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு ந பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரி திமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர்.

0: அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க, மாதம் மும்மாரி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக, ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலைக்கமுகு, குலைவாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
2: மாதவி, மாதவி!
3: யார்? வயந்த மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
2: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன், அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை மாதவி. நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள் மாதவி.
3: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா வயந்தமாலை? கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் வயந்தமாலை.
2: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மாதவி. அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
3: போய் வா வயந்தமாலை. சுதமதி, சுதமதி, இங்கே வா.
4: என்ன அம்மா?
3: இதோ பார், இந்த வயந்த மாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உபவனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் சுதமதி.
4: அப்படியே ஆகட்டும் அம்மா. மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பார். ஆ, ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே! இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒலி எழுப்பி கொண்டு வருகின்றார்களே.
5: அப்படியா? அவர் என் அழகில் மயங்கி
6: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
4: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்து கொள்கிறேன்.
6: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
7: யார்? சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
8: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும். என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள் சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
4: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை

0: துறவு நிலைக்கு வந்துவிட்டாள். எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
1: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராவதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
2: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
0: ஆமாம் அம்மா. இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள், எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
2: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
0: ஆ, அதோ அதோ பாருங்கள், ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே, பாருங்கள் அம்மா பாருங்கள்.
2: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
3: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே, என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி,
0: அம்மா
3: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
2: என்ன, இந்த பெண் நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
3: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நட்பினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்லப் போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்க சொல். நல்லதே நடக்கும்.
0: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே. இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கிச் சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
2: இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே. இதென்ன, இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வளம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறதே. ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11ஆம் நாள், உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீப்புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறதே. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா, அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க பெண் ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே. ஆஹா ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா? தாயே, உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
3: மணிமேகலை, அஞ்சற்க, சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணை அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன்தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான்வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.

0: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த என்னை தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கி விட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
1: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
0: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. ஆ, அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே. வணக்கம் தாயே.
2: வணக்கம் பெண்ணே. யார் நீ, இங்கே எப்படி வந்தாய்?
0: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
2: ஓஹோ, அப்படியா. என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்தன தீவு என்று ஒன்று உள்ளது. அரத்தின் நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
0: நல்லது தாயே, நல்லது.
2: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வலம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே. ஆ, இதென்ன அற்புதம். இதை வலம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
2: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வலம் வா.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளம் துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கிய மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
0: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? ஆஹா, அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
2: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
0: அற்புதம், அற்புதம். தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி என் கையில் வந்து சேர்ந்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
2: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
0: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
3: சுதமதி, என் மகள் மணிமேகலை 7ஆம் நாள் வருவாள் என்றாயே. இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
4: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. ஆ, அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
3: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
0: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
3: வா மணிமேகலை, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
0: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உழவவும் பசி பிணி தாகமின்றி இருக்கவும் வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
3: என்ன இது, பொன் போல மின்னும் ஒரு அழகிய பாத்திரமாக இருக்கிறதே, என்னம்மா இது?
0: அம்மா, இது அமுத சுரபி. இதிலிருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
4: ஓ, அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
3: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த 7 நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
0: ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நடந்ததம்மா.

0: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
1: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது, நல்லதுதானே?
2: அம்மா, நான் உடனடியாக அரவன் அடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
1: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் உன்னோடு வரலாமா?
2: ஓ, அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
3: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை, வணங்குகிறோம் அடிகளாரே.
4: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. மூவரும் எழுந்திருங்கள்.
2: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
4: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
2: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
4: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரிமுனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கி கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்து சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
1: ஆ என்றால் பசு. இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே, நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
4: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
2: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
4: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தனர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
1: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
4: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென்மதுரையை அடைந்து அங்கிருந்த சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் மற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையே பட்டினி கிடப்பான்.
2: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதே தான் நடக்கும் இல்லையா அடிகளாரே?
4: ஆமா மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
2: அருமை, அருமை! திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
1: பிறகு அவ்வூரில் பசிப்பினி இல்லாமல் போனதா அடிகளாரே?
4: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச, இந்திரன் கோபமுற்று அமுத சுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுத சுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கிறது. அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக சாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிபல்லவத் தீவில்

0: மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
1: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபத்திறனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
0: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடி விட்டது மாதவி.
2: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
0: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன் இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
2: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா! கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
0: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
2: உத்தரவு அடிகளாரே.
3: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசி அம்மா, பசிக்குதே. யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ நான் என்ன செய்வேன்? பசி தாங்க முடியவில்லையே.
2: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
4: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டார். கோபம் கொண்ட அந்த முனிவர், 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
2: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில் முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
3: அம்மா, பசி பசி.
2: பெண்ணே கொஞ்சம் பொறு, உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி அல்ல அல்ல, அண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளில் இருந்து இதில் அண்ணம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அண்ணம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
2: ஆதிரையா? யார் அவள்?
5: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தையெல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன் இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான்.
3: அம்மா!
5: வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலிலிருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
2: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
5: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீ மூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள், தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
4: கதை நன்றாக இருக்கிறதே. அப்புறம் என்னானது?
5: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி
3: அம்மா உயிர் பிழைத்து அவ்வழி

0: யாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே. தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள். நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
1: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
1: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
2: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
1: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக

0: காட்டுங்கள் அப்பாத்திரத்தை.
1: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
0: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
2: ஐயோ, ரொம்ப பசி, என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே. யாராவது உணவு தாருங்களேன்.
0: இதோ அவளை வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
1: நல்லது தாயே. காய சண்டிகை, இங்கே அருகே வா. புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்த பால் சோறு வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய சண்டிகை, சாப்பிடு.
2: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள். வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
1: காய சண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
2: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
3: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே. அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
1: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
4: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாக இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
5: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
4: ஓ,
5: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றது.
4: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
5: ஆம்,
4: என் மனம் அஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
5: தோழனே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை. அவள் துறவுகோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
4: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
5: சரியாக சொன்னாய் தோழா, வா புறப்படுவோம்.
3: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார், சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார், இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார், அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
3: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள்.
6: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு!
7: ஆஹா, ஆஹா, என்ன வியப்பு! நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரபி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே. அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே. இவள் அந்த அன்னபூரணி தாயேதான். வாழ்க தாயே, வாழ்க, நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
1: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாரி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
3: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
6: அம்மா, என் பெயர் காஞ்சனன். என் மனைவி காய சண்டிகை. விருச்சக முனிவர் 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பதால் அவளை பார்த்து

0: அழைத்து செல்ல வந்தேன் அம்மா.
1: ஓ, தாங்கள் அந்த காய சண்டிகையின் கணவரா?
0: ஆமாம் தாயே.
2: அவளின் பசிப்பினி தீர்ந்து விட்டது ஐயா.
0: என்ன என்ன, என் மனைவிக்கு பசிப்பிடி தீர்ந்து விட்டதா? என் காய சண்டிகை குணமாகி விட்டாளா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாயே தாயே, எங்கே அவள், எங்கே அவள்? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
1: நான் என் சொந்த நகரமான விஞ்சை நகரத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கி இருக்கின்றாளோ என்னவோ. எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
0: நல்லது தாயே, நல்லது. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
1: நல்லது ஐயா, புறப்படுங்கள். குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே. ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்து விட்டாரோ?
2: என்ன சொல்கிறாய் சுதமதி? இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்து விட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
1: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காய சண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
2: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
1: ஆ, என்ன ஆச்சரியம், அப்படியே காய சண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக் கொள். சீக்கிரம், இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பிவிடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கிக் கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
3: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுத சுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆறுயிர் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
1: வேண்டாம் இளவரசே, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
3: முடியாது, என் கட்டித்தங்க மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சு உடனே நிறுத்து.
1: இளவரசே இளவரசே, அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
3: மணிமேகலை மணிமேகலை, என் ஆறுயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணே, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
2: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனை, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
3: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டால் இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே, அகமகிழ்ந்தேன். மணிமேகலை எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா வா மணிமேகலை, வா என்னோடு.
2: மன்னிக்க வேண்டும் இளவரசே, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி. எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
4: என்ன, இந்த வாலிபன் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லையே. சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என் அருமை மனைவி காய சண்டிகையை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
3: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்து செல்லட்டுமா? வா என்னோடு, வா, வா என்னோடு.
2: ஐயோ, இது அநீதி. துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
3: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை மணிமேகலை, ஓடாதே. நில், என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
4: அற்புதம், அந்த பெண் இவனிடமிருந்து தப்பி

0: பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. அவள் ஓடும்போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டியை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டியை தானா?
1: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுது சுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள் அல்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுது சுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வ சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு. இல்லையே, உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
2: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினேன், எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
1: என்ன இது? தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படும்.
3: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
4: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து பாராட்டினாரே.
3: அது மட்டுமா? சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்க சொன்னாரே.
4: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பிணியை மக்களிடமிருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
3: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கோட்டமாயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
4: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
3: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை. இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளையெல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
4: சரியாக சொன்னாய் சுதமதி. அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
3: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
4: புறப்படுவோம் சுதமதி.
1: என் அன்பு தோழனே, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
5: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம். இளவரசே, இதோ உலக அரவிக்கு வந்துவிட்டோம்.
1: தோழனே, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று அவளை இழுத்து வருகிறேன்.
4: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காயசண்டிகை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே. ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே. என் நிலை இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
6: கண்ணே, காயசண்டிகை அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டுகொண்டேன். வா வா என் அருகே காயசண்டிகை, வா. நம் நகரத்துக்கு செல்வோம். என்ன இது? நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற

0: பாதையிலேயே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ, இவள் எங்கு மறைந்தாள் என்று தெரியவில்லையே.
1: தோழனே, என் மணிமேகலையை என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
2: ஆமாம் இளவரசே, காயசண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் திரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரபியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
1: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலைதான் காயசண்டிகை உருவில் இருக்கின்றாளோ? அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்? நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
0: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காயசண்டியை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி வீழ்த்துகிறேன்.
3: ஐயோ, ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காயசண்டிகை எனக்கே சொந்தம்.
4: நில் நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காயசண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்குக் கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
0: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காயசண்டிகை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
4: மணிமேகலை அமுதசுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடுப்பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
0: கொடுமை! மதி மயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, மாண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவித்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
4: காஞ்சனனே கலங்காதே. ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே. வந்த வழியே உடனே புறப்படு.
0: ஐயோ, நான் இளவரசனை கொன்று விட்டேனே. இங்கிருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன்.
5: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
6: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே.

0: காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன் தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
1: மணிமேகலை நில், அவன் அருகே செல்லாதே.
0: குரல் கேட்கிறது, ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே, சொல்.
1: மணிமேகலையே, உனக்கு இவன் கணவனாகியதும், இவனுக்கு நீ மனதிற்கினிய மனைவியாகியதும், சென்ற பிறவிகளில் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளில் நடந்துள்ளது. நீ இப்பொழுது புத்த பெருமானின் அருளால் பிறவி துன்பத்தை போக்குவதற்காக பிறந்துள்ளாய். இந்த மாய பாச வலையில் சிக்காதே. இவன் இறப்புக்காக வருந்தாதே. இவன் இப்படி இறக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதிலிருந்து எவருமே தப்ப முடியாது. நீ எதற்கும் கலங்காதே. மகன் கொலையுண்ட தர்மைக்கு நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
0: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மன்னர் பெருமான் வாழ்க. தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
3: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
4: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தமடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பினியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான்.
3: என்ன?
4: ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
3: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும் போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா? கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இடிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதயகுமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
4: உத்தரவு அரசே.
3: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவளை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலை தானே. அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
0: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
1: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம்

0: அமைதியடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
1: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
0: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
1: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
0: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தீர்ந்துவிட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
3: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம் வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்துவிட சொன்னேன் அம்மா, கெடுத்துவிட சொன்னேன். நீ ஆளுருவில் இருப்பதைக் கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி. நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
3: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
2: வான்வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
4: மகளே மணிமேகலை.
2: நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. என் அன்னை நேரில் வந்து விட்டார்கள். வணங்குகின்றேன் தாயே.
4: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு. மகளே, உன்னை இந்த துறவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமானின் அருளால் நீ பசித்தினியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணியை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல.
2: தாய்,
4: ஒரு தவமுனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம், எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும். என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
2: என் அன்பு தாய், என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கிவிட்டார்கள். அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம். ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம். நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து

0: வறுமை நிறைந்திருக்கிறதே, வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இலங்கில்லே அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம். இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
1: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி. மணிமேகலை, நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
0: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரே. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளுரையும் நான் வழங்க வேண்டாமா?
1: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள் தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள், அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள் வாருங்கள். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சசங்கம் சரணம் கச்சாமி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யு பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 5 மணி.

0: இணைந்திருப்பது குட்டிஸ் நேரம். நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்க வந்திருக்காரு ஏ எஸ் தேவதர்ஷன்.
1: நான் உங்களிடம்

ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சாலையோரத்தில் என்ன பார்த்தீர்கள்? ஒரு நெகிழி பையையா? ஒரு காலியான தண்ணீர் பாட்டிலையா? ஒரு சிற்றுண்டி பொட்டலத்தையா? நம்மில் பலர் இதையெல்லாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த குப்பைகள் எல்லாம் இறுதியில் எங்கே போகின்றன? இன்று நம் வாழ்க்கையுடனும் நம் பூமியின் எதிர்காலத்துடனும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த தலைப்பு நெகிழியில்லா சமூகம். என் தாத்தா அடிக்கடி எனக்கு ஒரு கதையை சொல்வார். நான் சின்னவனாக இருந்தபோது ஆற்றலோடும் தண்ணீரை நேரடியாக கைகளால் அள்ளி குடிப்பேன். ஆனால் இன்று நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பாட்டிலில் அடைத்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவர் இதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு கேள்வி தோன்றும். ஒரே ஒரு தலைமுறைக்குள் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? அதற்கான காரணம் நெகிழி மட்டுமே. அந்த மாற்றம் தண்ணீரில் மட்டும் இல்லை, நம் சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிவாக தெரிகிறது. நேயர்களே, ஒரு கணம் உங்கள் குழந்தை பருவ நினைவுகளை நினைத்து பாருங்கள். பள்ளிக்கு செல்லும் வழியில் இருந்த பெரிய மரங்கள், மழைக்கு பிறகு மணக்கும் ஈரமான மண், கோடை விடுமுறையில் குளித்த குளங்கள், இவற்றில் எத்தனை இன்னும் அதே போல இருக்கின்றன? இயற்கை தானாக மாறவில்லை, நாம் அதை வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்தை உணர்ந்தால்தான் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு வரும். வான்புகழ் வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். ஒரு நாட்டின் உண்மையான அரண், அதன் உண்மையான செல்வம் என்ன? தூய்மையான நீர், வளமான மண், பசுமையான காடுகள், உயர்ந்த மலைகள் ஆகியவையே. ஆனால் இன்று அந்த செல்வத்தை நாமே மெதுவாக இழந்து வருகிறோம். நம் தமிழர் பண்பாட்டில் இயற்கையை தாயாகவும் மரங்களை தெய்வமாகவும் நதிகளை உயிராகவும் மதித்தனர். மரம் நடுவது புண்ணியம் என்ற சிந்தனை நம் மரபிலேயே இருந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை மீண்டும் நினைவு கூற வேண்டிய நேரம் இது. தமிழகத்தின் சிறந்த இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் கூறிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல, சுத்தமான காற்று, தூய்மையான நீர், வளமான மண். எவ்வளவு அழகான சிந்தனை! நாம் வீடுகளை கட்டலாம், பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஆனால் சுத்தமான காற்றையோ தூய்மையான குடிநீரையோ நம்மால் உருவாக்க முடியாது. அதனால்தான் இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நண்பர்களே, நெகிழி இன்று நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அது ஏனென்றால் எடை குறைவு, எடுத்துச் செல்ல வசதி, விலை குறைவு. ஆனால் அந்த சிறிய வசதிக்காக இயற்கை மிகப்பெரிய விலையை செலுத்துகிறது. ஒரு நெகிழி பையை நாம் பயன்படுத்துவது வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் அது மண்ணில் முழுமையாக மக்க சுமார் 500 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதுவரை அது நம் பூமியிலேயே இருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உலக அளவிலான ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தகவலின்படி உலகம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 400 மில்லியன் டன் நெகிழியை உற்பத்தி செய்கிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவை ஒரே முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உடனே குப்பையாக மாறுகின்றன. மேலும் நாம் பயன்படுத்தும் நெகிழியில் வெறும் 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை மண்ணிலும் ஆறுகளிலும் கடல்களிலும் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 11 மில்லியன் டன் நெகிழி கடலுக்குள் சேர்கிறது. இந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, நம்மை விழித்தெழ செய்யும் எச்சரிக்கைகள். இது இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எப்படி என்று பார்ப்போமா? கடலில் சேரும் நெகிழி அங்கேயே நின்று விடுவதில்லை. காலப்போக்கில் அது மிக சிறிய துகள்களாக உடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுகிறது. இந்த துகள்கள் மீன்களின் உடலுக்குள் சென்று
கடைசியில் அந்த மீனை உண்ணும் மனிதனுக்குள்ளேயே நுண்ணி

0: நெகிழி துகள்களாக செல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். ஒரு நெகிழி பையை நாம் அலட்சியமாக தூக்கி எறிகிறோம், ஆனால் அதே பையை ஒரு மாடு உணவென்று நினைத்து விழுங்கலாம். ஒரு ஆமை அதை ஜெல்லி மீன் என்று நினைத்து சாப்பிடலாம். ஒரு பறவை அதில் சிக்கி கொள்ளலாம். அந்த வாயில்லா உயிரினங்களின் உயிரிழப்பிற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இதனால் பாதிக்கப்படுவது விலங்குகள் மட்டுமல்ல, நாமும் தான். மிக சிறிய நெகிழி துகள்கள் குடிநீரிலும் உணவிலும் காற்றிலும் கலந்திருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் உடல் நலத்தை பாதுகாப்பதாகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் மிக எளிய தீர்வு. முதலில் நம் முன்னோர்களைப் போல இயற்கையோடு இணைந்து வாழ்வதை மீண்டும் நினைத்து பார்ப்போம். கடைக்கு செல்ல துணிப்பை, தண்ணீர் வைக்க மண்பானை, உணவு பரிமாற வாழை இலை, இவை அனைத்தும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகள். இது போன்ற மாற்றங்களை உருவாக்குவது நம் நாட்டின் பல பள்ளிகளில் மாணவர்கள் இணைந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ் என்ற முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சில கிராமங்களில் மக்கள் தாங்களாகவே நெகிழி பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சிறிய முயற்சிகள் ஒன்றிணைந்தால் அவை ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறுகின்றன. இதுவே மாற்றத்தின் உண்மையான வலிமை. உலக நாடுகள் பலவும் இந்த மாற்றத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்துள்ளன. தமிழக அரசும் பல நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்து துணி பைகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவித்து வருகிறது. ஆனால் மாற்றம் அரசாங்கத்தால் மட்டும் வராது. அது என் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஒரு சமூகத்தை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை. ஒரு நல்ல பழக்கம் போதும். ஒரு துணிப்பை எடுத்து செல்லும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு முன்மாதிரியாக மாறலாம். ஒரு பள்ளி நெகிழியை தவிர்த்தால் ஒரு தலைமுறையே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரின் சிறிய முயற்சிகளும் ஒன்று சேரும் போது அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும். நாம் இன்று முதல் செய்யக்கூடிய 5 சிறிய செயல்கள் என்ன என்று பார்ப்போமா? கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வோம். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி குவளை, தட்டு போன்றவற்றை தவிர்ப்போம். தண்ணீர் குடிக்க மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்துவோம். நெகிழி கழிவுகளை மற்ற கழிவுகளிலிருந்து தனியாக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவோம். தேவையில்லாத நெகிழி பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். இந்த 5 செயல்களுக்கும் அடிப்படையாக இருந்த 4 கொள்கைகள் இவை: மறுப்போம், குறைப்போம், மீண்டும் பயன்படுத்துவோம், மறுசுழற்சி செய்வோம். நண்பர்களே, ஒரு கேள்வியோடு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நம் வருங்கால தலைமுறைக்கு நெகிழி குப்பைகளால் நிறைந்த ஒரு உலகத்தை விட்டு செல்ல போகிறோமா, அல்லது பசுமை நிறைந்த தூய்மையான ஆரோக்கியமான பூமியை ஒப்படைக்கப் போகிறோமா? அந்த முடிவு நம் ஒவ்வொருவரின் கைகளில் தான் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்கள் போதும், ஆனால் அதே மரம் வளர பல ஆண்டுகள் தேவை. அதுபோல இயற்கையை அழிப்பது மிகவும் எளிது, பாதுகாப்பது மட்டுமே உண்மையான பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய தலைமுறை நாம் தான். நாம் இந்த பூமியின் உரிமையாளர்கள் அல்ல, பாதுகாவலர்கள். இந்த பூமியை நம் முன்னோர்களிடமிருந்து பரிசாக பெறவில்லை, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம். அந்த கடனை பொறுப்புடன் திருப்பி கொடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வாருங்கள், நெகிழியை குறைப்போம், இயற்கையை காப்போம், பசுமையான சமூகத்தை உருவாக்குவோம். நம் பூமியை வருங்கால தலைமுறைக்கு அன்புடன் ஒப்படைப்போம்.
1: இதுவரை நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்கினார் A.S. தேவதர்ஷன். நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க மகிதா விக்னேஷ்.

0: நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க
1: யுஐ அன்ஷிகா.
2: ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? நண்பர்கள் நம்முடன் சில நேரம் மட்டுமே இருப்பார்கள், ஆனால் ஒரு நல்ல புத்தகம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று நாம் கேட்போம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். நண்பர்களுடன் ஓடி விளையாடுவதிலும் புதிய விளையாட்டுக்களை கற்றுக்கொள்வதிலும் அவனுக்கு அதிக ஆர்வம். ஆனால் புத்தகங்களை வாசிப்பதில் மட்டும் அவ்வளவாக விருப்பம் இல்லை. பள்ளி பாட புத்தகங்களை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் அவன் கையில் எடுத்து பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அவனுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை அவனிடம் கொடுத்து, ராமு, இந்த புத்தகத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று படித்துவிட்டு அடுத்த வாரம் இதை பற்றி உன் நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். ராமு மனமில்லாமலே அந்த புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றான். முதல் நாள் புத்தகத்தை திறக்கவே இல்லை. இரண்டாம் நாளும் அதை அலமாரியில் வைத்து விட்டான். மூன்றாம் நாள் ஆசிரியரிடம் என்ன சொல்வது என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அது பல தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்ற ஒரு விஞ்ஞானியின் வாழ்க்கை வரலாறு. சிறு வயதில் வறுமை, பல தோல்விகள், பல சாதனைகள், ஆனால் அவர் மனம் தளரவில்லை. புத்தகங்களை நண்பர்களாக கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொண்டார். அறிவை வளர்த்து கொண்டார். இறுதியில் உலகம் முழுவதும் பாராட்டும் விஞ்ஞானியாக உயர்ந்தார். இந்த கதையை படித்த ராமுவிற்கு ஒரு புதிய சிந்தனை பிறந்தது. ஒரு புத்தகம் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுமா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அன்றிலிருந்து வாரத்திற்கு ஒரு புத்தகம் வாசிக்க தொடங்கினான். பின்னர் இரண்டு. அதன் பிறகு நூலகத்திற்கு செல்வது அவனுடைய வழக்கமாகிவிட்டது. கதைகள், அறிவியல், வரலாறு, வாழ்க்கை வரலாறுகள் என்று பல வகையான புத்தகங்களை ஆர்வத்துடன் வாசித்தான். சில மாதங்களிலேயே அவனிடம் பெரிய மாற்றம் தெரிந்தது. அவனுடைய பேச்சு திறன் வளர்ந்தது. புதிய சொற்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். பொது அறிவு அதிகரித்தது. பள்ளியில் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்ல ஆரம்பித்தான். நண்பர்களும் அவனிடம் சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்றது. ராமுவும் அதில் கலந்து கொண்டான். அவன் மிகவும் நம்பிக்கையுடன் பேசினான். அவனுடைய பேச்சை கேட்ட அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். அந்த போட்டியில் அவனே முதல் பரிசையும் பெற்றான். விழா முடிந்த பிறகு ஆசிரியர் சிரித்தபடி கேட்டார், ராமு, உன் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? ராமு புன்னகையுடன் பதிலளித்தான், ஆசிரியரே, ஒரு புத்தகம்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு புத்தகங்களே என் சிறந்த நண்பர்களாகிவிட்டன. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோனா, இன்று நமக்கு தொலைக்காட்சி, கைபேசி, இணையம் என்று பல வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நல்ல புத்தகம் தரும் அனுபவத்தையும் அறிவையும் அவற்றால் முழுமையாக தர முடியாது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. எனவே தினமும் சில நிமிடங்களாவது நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம்.

0: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் UI அன்ஷிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்க வந்திருக்காங்க ஆர் அம்சினி.
1: நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதன் பொருள் என்னவென்றால், நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, அந்த நீரும் மழை இல்லாமல் கிடைக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்ற சிந்தனையை இந்த திருக்குறளின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த எச்சரிக்கை இன்று இன்னும் அதிக பொருத்தமுடியதாக மாறியுள்ளது. வளர்ச்சியடைந்த உலகம் இன்று தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருந்தாலும் ஒரு துளி நீரின் மதிப்பை உணர வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் என்பது ஒரு இயற்கை வளம் மட்டுமல்ல, உயிரின் அடையாளம். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரமும் நீர்தான். உணவில்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீரின்றி வாழ இயலாது. அதனால்தான் நீர் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயிர்களை பாதுகாப்பது ஆகும். நமது பூமி 71% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் 1% குறைவான நீர்தான் நாம் குடிப்பதற்கு பயன்படுகிறது. தினமும் நம் வீட்டு குழாயில் வரும் ஒரு துளி தண்ணீருக்கு பின்னால் இயற்கையின் மிகப்பெரிய பயணம் ஒன்று இருக்கிறது. கடலிலிருந்து ஆவியாகி மேகமாகி மழையாய் பொழிந்து மண்ணுக்குள் ஓடி ஆறுகளாக ஓடி இறுதியில் நம் கைகளுக்கு வந்து சேர்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய இந்த அற்புத பயணத்தை அழிக்க மனிதனுக்கு சில ஆண்டுகளை தேவைப்பட்டது. இன்றும் நம் நாட்டின் பல கிராமங்களில் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருகிறார்கள். என் அம்மா அவர்கள் சிறுவயதில் கிராமத்தில் வாழ்ந்த அனுபவங்களை என்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டின் அருகில் இருந்த வாய்க்காலிலும் ஆற்றங்களிலும் குளித்து மகிழ்ந்த நாட்களை பற்றி சொல்லுவார்கள். குளித்து விட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்களாம். அதுவே குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்பட்டதாம். ஆனால் இன்று அந்த வாய்க்காலில் இல்லங்களின் கழிவு நீர் கலந்துவிட்டது. ஆற்றங்கரைகள் பராமரிப்பு இல்லாமல் புதர்களால் மூடப்பட்டு நீரின் ஓட்டமே குறுகிவிட்டது. அந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் வளர்ந்தோமா இல்லை இயற்கையை இழந்தோமா? வளர்ச்சி என்ற பெயரில் பல வசதிகளை பெற்றோம், ஆனால் இயற்கையின் மிகப்பெரிய செல்வமான நீரை மெதுவாக இழந்து வருகிறோம். சமூக வலைதளங்களில் ஒரு அழகான நீர்நிலை பிரபலமானாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று குப்பைகளை கொட்டி இயற்கையை சேதப்படுத்துகிறார்கள். அறிவுகளில் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தி நீரையும் மாசுபடுத்துகிறோம். நாம் ஒன்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதன் அழிவுக்கான காரணங்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. நமது பேராசையால் நீர்நிலைகளை அழித்துவிட்டோம். மண்ணுக்குள் நீரை சேமிக்க மறந்துவிட்டு விண்வெளியில் நீரை தேடி விண்கலனை அனுப்புகிறோம். மழை நீரை சேமிப்பதில்லை, தேவைக்கு அதிகமாக நீரை வீணாக்குகிறோம். மழைக்கு ஆதாரமான மரங்களை வெட்டிவிட்டோம். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் அனைத்திலும் கழிவு நீரை கலக்கிறோம். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டுகிறோம். உலகம் முழுவதும் நீரை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த தொழில்நுட்பமும் மனிதனின் பொறுப்புணர்வுக்கு மாற்றாக இருக்க முடியாது. மாற்றம் என்பது என் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். பல் துலக்கும் போது குழாயை திறந்து வைக்காமல் ஒரு குடுவையில் தண்ணீர் வைத்து பயன்படுத்தலாம்.

குளிக்கும் போது வாளியில் தண்ணீர் பிடித்து குளிக்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை என்று வள்ளுவர் திருக்குறளில் மழையின் சிறப்பை கூறியுள்ளார். மழை என்பது வெறும் வானிலையியல் நிகழ்வு அல்ல, அது விவசாயின் நம்பிக்கை. ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு குழந்தையின் எதிர்காலம். மழைத்துளிகளை சேமிப்பது என்பது நம் எதிர்காலத்தை சேமிப்பதற்கு சமம். எனவே நமது வீடுகளில்

0: நம் முன்னோர்கள் ஏரிகள் குளங்கள் அமைத்து சிறந்த நீர் மேலாண்மை முறையை உருவாக்கினர். அதனை மீண்டும் உயிர்ப்பிப்பது நமது கடமையாகும். நீர் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கும் போது ஒரு சிறிய கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பாலைவனத்தில் ஒரு அடிப்பம்பு இருந்தது. அதன் அருகில் ஒரு குவளை தண்ணீரும் ஒரு அறிவிப்பு பலகையும் இருந்தது. இந்த குவளையில் இருக்கும் தண்ணீரை அடிப்பம்பில் ஊற்றி அடித்தால் தொடர்ந்து நீர் வரும். தேவையான அளவு பயன்படுத்தி விட்டு மீண்டும் குவளையை நிரப்பி வையுங்கள். அடுத்தவருக்கும் அது உதவும். அங்கு வந்தவர்கள் அந்த அறிவுரையை பின்பற்றினார்கள். ஆனால் யாராவது அந்த குவளையை நிரப்பாமல் சென்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் தாகத்தால் தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த சிறிய கதை ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. இன்று நாம் பாதுகாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் இன்னும் பிறக்காத தலைமுறைக்கான நம் அன்பின் அடையாளமாகும். நாம் வீணாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நாளை நம் பிள்ளைகளின் உயிராக மாறக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய நீர் பாதுகாப்பு நாளைய உயிர் பாதுகாப்பு.
1: இதுவரை நீர் பாதுகாப்பு உரை வழங்கினார் ஆர். அம்சினி. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா chennaichildren@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறுவது கிராமிய தென்றல்.

0: பற்றியை ஹஸ்தினாபுரத்தை பரிபாலனை செய்யக்கூடிய துரியோதன
1: மகாராஜன்.
0: எப்படி என்றால், சுகமாக இருந்த பாண்டவாளை லங்குவிலே வரவழைக்க சூதமாட வேண்டும் என்று அண்ணாவை அழைத்து கேட்டேன்.
1: அண்ணாவை கேட்டதற்கு
0: அவர் என்ன செய்தார்,
1: என்ன சொன்னார்,
0: ஒருகளையாலே வென்று
1: விடுவாகத்தானே. தெரிவித்தார் அண்ணா.
0: தம்பி துச்சாதன் என்ன செய்தார்,
1: ஆமா,
0: போர் முனையிலே வெல்லலாம் என்று தெரிவித்தார்.
1: மகாராஜா தெரிவித்தார் போர் முனை வெல்லலாம் என்று.
0: மாமா என்ன தெரிவித்தார்,
1: மாமா
0: போர் முனையிலே வெல்ல முடியாது, நம்மை போல் ஏழு அடி பிரிவு எடுத்தால் அவர்களை கொல்லவே
1: முடியாது,
0: அதனால் சதி சூது வஞ்சனை சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இவைகளால் வெல்ல முடியும் என்று மாமா
1: தெரிவித்தார். வெல்லலாம் என்று
0: அவர் வார்த்தை
1: அமைத்து
0: பாண்டவர்கள்
1: வரவழைத்து
0: சூதமாடி நாடு நகரம் ரதகஜதுரபதாதி உப்பு சிற்று மனுக்கு பாக்கி இல்லாமல் அனைத்தை அபகரித்து
1: அனைத்து செல்வங்களை அபகரித்துக் கொண்டு
0: அதோடு விடவில்லை.
1: பிறகு
0: ஐவரை வடிவுபிடித்து விளங்கிட்டேன்,
1: விளங்கப்பட்டீங்க.
0: அன்று யாகத்தே என்னை கண்டு சிரித்தால் அல்லவா திரௌபதி, அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவளை அடுத்து வர வேண்டும்.
1: ஆமாங்க.
0: அதற்காக தம்பி துச்சான அருகாமையில் இருந்தவர் போஜன சாலைக்கு சென்றிருக்கிறார்.
1: ஆமா,
0: அடுத்ததாக சீக்கிரம் அடுத்து
1: அவராகட்டும் சமாஜ் ராஜா ராஜா மகாராஜா.

0: ചെന്നപ്പോ സമാജ്
1: வரும்படி
0: உத்தரவு அப்படியா
1: அவர்
0: புறப்பாடு அண்ணா
1: அண்ணா
0: இதிகாரம் தங்கள் அருகாமை இருந்து விட்டு போஜனம் பிறந்ததுக்காக அந்த அவரை செல்லாத சமயம் பிரதயாமியை விடுத்து என்னை அதி துரிதமாக அழைத்த காரணம்
1: தம்பி குச்சாதரா கொம்பிலே கொம்பு பட்டு குதிரைக்கு முளைத்ததென்றால்

அன்று யாகத்திலே என்னை கண்டு சிரித்தாள் அல்லவா திரௌபதி? அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும், மானபங்கம் பண்ண வேண்டும். அதற்காக நீ கொண்டு வாருவாய் நடுவாய் அறியை கொண்டு.

0: பராபரம் பிடிக்கு, அவள் சிகை பிடித்து பரபரமா நின்று கொண்டு
1: வாட்டேன் என்ன மாட்டேன் நான் சென்ற வைராகியம்
2: நானே முடித்துக் கொள்ள.

0: மாதிரி வியக்கொள்ள விழுக்க சூழ்ச்சி அது வந்து விடுவாள். அவன் முகத்தை கூட பார்ப்பதை கிடையாது. அப்படி இருக்க அந்த பெண்ணின் கூந்தலை பிடித்து
1: அகற்றும்.

0: தெரிவித்த பிரகாரம் அந்த பெண்ணை கூந்தல் படுத்தி
1: இருந்தவன்
0: புறப்படு
2: சொல்லுங்க மைத்துனாரி.
0: அதே பிரதிகாமியா என்றதுக்கு சொல்லுங்கள் மைத்துனரை மதித்தது முதலீதான். சொன்னால் எதிர்த்து உத்திரவு சொல்ல கேளாய் மதனி
2: சொல்லுங்கள்
0: நல்லமான உள்ளவையானால் எங்கள் அண்ணன் 100 பேர் தயவு உனக்கு வேண்டும் உள்ளவையானால் சகல் அராஜாக்கள் சூழ்ந்த சபரிகளமாக எங்கள் துரியோதன மகாராஜா அழைத்து வர சொன்னால் பதில் வார்த்தை

என் புத்தி.

0: சொன்னால் தடையின்றி வருகிறேன் மைத்துனரேன்.
1: மதனி, யார் உன்னை வரவழைத்த காரணம் சொல்கின்றேன்?

Barra,

0: சூதாடி வைத்து தோட்டையின் பிராணநாயகர் என்னவர் பார், உன்னை யார் கண்டால், உங்கள் அண்ணனை யார் தான் கண்டார், அதிகமாக பேச
1: வேண்டாம். நடக்கத்தான் வந்தேன் வந்தேன் எங்கள் ஆளுகை தன்னை உன்னை அடக்கத்தான் வந்தேன் வந்தேன் எங்கள்

0: வந்தேன் வந்த இந்த வேந்தர்கள் சபையின் மிக்கும் கத்தான் வந்தேன் வந்த கர்வம் கேளாய் மதனி கேளாய் பிசாசி, நான் நடக்கவன் நடக்க உன் கர்வத்தை அடக்க வந்தேன். பதில் வார்த்தை பேசாமல் எழுந்து வாராய் துரோபதி.
1: சபாஷ்
0: அடடடல்

என் முளை சபா

ரம்யா இருப்பான ரெண்டு சொல்லி இகச்சியா பேசாதவள. செழிப்பான தர்மங்க துணை உண்டு, நீ இவளுக்கு தர்மமா? அது தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு சபா.

ஏழா குணமான சபாய்.

0: பழுப்புற அடங்கடி ஏன் என்ன பண்ணிட்டேன் முல்ல எதற்காக இவ்வளோ பழுப்புறையே
1: ஐயோ நான் ஏன் செய்தேன் என்ன

0: தள்ளிட்டேன்.
1: தள்ளுமா, பிடிச்சு தள்ளுமா.
0: மாடி அடியா.
2: மாமி மாமி,
0: என்ன
2: அடியா? என்னை பார்த்தாயா மாமி?

0: மாமி,
1: என்ன
0: அடியேன்னு பார்த்தாயா? உன்னுடைய மகன் என்னுடைய கூந்தலை பிடித்து இழைக்க வருகின்றார். தாங்கள் தான் நல்ல புத்திமதிகளை கூற வேண்டும் மாமி.
1: என்னடி அப்படி பண்ணிட்ட? பண்ணாத பண்ணிட்டா? ஏண்டி என் மகன் என்ன பண்ணிட்டா? போ போடி அடியா, போடி அவன் பண்ணுவா, போடி
0: அடிகாரி
2: வாங்கிட்ட என் தாய் பின்பு கட்டி கொண்டு அழுவதனால் உம்மை லேசில் சும்மா வீடு வேணும் சும்மா மினிக்கா கொடுமை. என்னடி கொடுமை? ஆண் பெண் சகலமும் எங்களுக்கு அடிமையா போன பின்பு ஆளாமை விடுவேணும். கடுமையா என் தாய் பின்பு கட்டி கொண்டு அறிவதனால் உண்மையிலே சே சும்மா விடுவேணும் சும்மா மினுக்காத.

0: பஞ்சாபர் கைகள் உண்மை, பஞ்சாபர் கைகள் உண்மை. பட்ட பாத்திரத்தில் போல்லாய் மிஞ்சியவை கை வணக்குமா
1: இருக்குமாரா.
0: போடா போடா வென்று

0: தொட்டி எடுக்காமல், அடி தொட்டி எடுக்காமல் போல துரியோதனன் தம்பி, போல துரியோதனன் தம்பி, பட்டிய பாண்டவர், பட்டிய பாண்டவர், படிவாங்கி சொல்லு, படிவாங்கி சொல்லு சபா சலன் அண்ணா. தங்கள் தெரிவித்த பிரகாரம் அண்ணாவளை கூந்தலை பிடித்து பரபர வண்டி ஈத்து கொண்டு
1: எப்படி என்றால் அவளுடைய தயவுதான் விடுக்கு. அதோ இருக்கக்கூடிய மேடையின் மீது ஏற்றி எல்லோரும் பார்க்கும்படியாகத்தானே மானத்தை கலந்து.

0: வந்தவனையும் எழுத்து வந்தவனையும் நாளை ரணகரத்திலே அவர் மார்பின் மீது இருந்து என்னுடைய கூந்தலை முடியாவிட்டால் என்னுடைய பெயர் திரௌபதி அல்ல. இதுவே சத்தியம். கனவான்களே,
1: கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கிய பாஞ்சாலி சபதம் தெருக்கூத்து இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது கேட்கலாம் நேர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், குங்குமச்சிமிழ் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும், 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சல், இன்று 7:10 மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்ட செய்திகள் இன்று கேட்கலாம். எழுதியவர் கே தண்டபாணி. தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இன்று 7:30 எமது தரைவழி ஒளிபரப்பில் கேட்கலாம் நேயர்கள், ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பை ஏ பிரிவில் தொடக்க ஆட்டத்தில் இன்று இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எமது மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக இடம்பெறும், கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 7:30 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மண்ணும் மணியும், இதில் மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களுடனான நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். தொடர்ந்து கேட்கலாம் 8:00 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும், மதியலையரிசை 1269 கிலோஹெர்ட்ஸிலும், இன்று 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள்.

எமது செயல் வழியாக 8:35 மதுரை தென்றல், தொடர்ந்து 8:35 இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்ந்து இடம்பெறும். 9:00 நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாகவும் மதுரை வானொலியிலும் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை தென்றல். 9:30 நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நட்சத்திரங்கீதங்கள் இடம்பெறும். 10:00 ரவி வாசிரியா ஹிலிபாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஜி ராகவேந்திரா பிரசாத் அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முன்னிரவு 11:00 நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். 11:05 மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸிலும் எமது நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாகவும் ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 கேட்கலாம் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக எமது நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு அறிவிப்பு இடம்பெறும். தொடர்ந்து 11:10 மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம். தாய்லாந்து இந்தியா அணிகளுக்கிடையே நடைபெறும் T20 கிரிக்கெட் தொடரின் தொடர்ந்து நேர்முக வர்ணனை. இன்று 11:45 மதியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று 10:00 ஒளிபரப்பாக இருக்கும் ரவி வாசிரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் எமது ஒளிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகள் தொடர் இருக்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதுரை வானொலி தரும் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மலேசிய வாசுதேவன் வாணி ஜெயராம் குரலில் கேட்கலாம். ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் இன்று குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒருபட பாடல்கள், குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடலுக்கு குரல் எஸ் ஜானகி.

மதுரை வானொலி தரக்கூடிய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

மதுரை வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். இன்று குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும் நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
0: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகேடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
0: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும்

0: அவகேடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்கு, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
0: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
2: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பல கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டினாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதை

0: பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40. மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். தொடக்கமாக தம்பிக்கு எந்த ஊர் என்ற படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடல் இதோ

மதுரை வானொலி நிலையம் தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மஞ்சுளா குருராஜ் பாடியது. இணைந்திருங்கள் பாடலோடு.

மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:50. மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவாக அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்திலிருந்து பாடல் இப்போது கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில்.

0: மதுரை வானொலி நிலையம் தந்த மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நேரம் மாலை 6:55, 32 நொடி. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்வது சேவை செய்திகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்கும் அறிவிப்பு செய்தி: தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சங்கத்தின் மூலமாக 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்காக தலா ₹100,000 நிதி உதவினை உயர்த்திட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான எழுத்தாளருக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல ஆணையத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் dn.gov.in

என் என்ற இணையதளத்தின் வாயிலாக https://cms.dn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களை வண்ணகலாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து நாளை அதாவது 31/8/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டது சேவை செய்திகள். இன்னும் சில நொடிகளில் இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் கே தண்டபாணி. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பன்னை செய்தி இடம்பெறும். 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களுடனான நேர்முகம் பகுதி 1. தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: திங்களன்று பேரவையில் விதி 110 கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயண திட்ட விரிவாக்கம் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும், இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும், படிப்படியாக இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் திருநர் மற்றும் திருநங்கைகள் பயன்பெறுவார்கள் என்றும், ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் அரசுக்கு இதனால் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், இந்த சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 1,30,00,000 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும், ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பு அவையில் வரவேற்பை பெற்றாலும், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்ற மற்றொரு அறிவிப்பை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்றாக புதிய விமான நிலையம் அமைக்க சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேனியில் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு 2,50,000,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அறிவித்தார். திரைப்பட கல்லூரிக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதோடு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும், வீரமங்கை வேலுநாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலையம்மாள் ஆகியோருக்கு ஒருங்கிணைந்த கோட்டம் சென்னையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறிய ஆலோசனையை பள்ளிக் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வரவேற்றார். ஒரு உறுப்பினர் முதல் முறை பேசுவதை கன்னிப் பேச்சு என்று கூறுவது தற்போது நடைமுறையில் உள்ளது. இதனை மாற்றி அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று திருமதி சௌமியா அன்புமணி கூறிய யோசனையை அமைச்சர் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி சௌகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை

இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரை உலகினருக்கு பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் திங்களன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செவ்வாயன்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதையொட்டி தாவேக திமுக ஆகிய கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது மீண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசிய போது அவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. பரந்தூர் விமான நிலையமா விவசாயிகளின் கண்ணீரா என்றால் எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளின் கண்ணீர் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளாக கேட்டால் அதற்கு சரியான பதிலை தந்து சபையை அமைதியாக நடத்த வேண்டும். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. கேள்விக்குரிய பதிலை ஆளுங்கட்சி தருவதில்லை. தேவையில்லாத பிரச்சினைகளை கூறி எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இது முறையல்ல என்றார். அப்போது அவையில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது அமைச்சர் செல்வி கீர்த்தனா பதிலளிக்க எழுந்தார். உடனே, அக்கா அக்கா, 2 நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சிரித்தபடி திரு கணேஷ்குமார் கூறினார். மேலும் அப்போது அவைக்கு தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் திரு ரவிசங்கரை பார்த்து அண்ணா என்றும் திரு கணேஷ்குமார் அழைத்தார். பொதுவாக அவையில் உறவு முறையை கூறி யாரும் பேச மாட்டார்கள். அது மரபும் அல்ல. 2010 ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் திரு சிவகுமார், திரு ராமச்சந்திரன், திரு செல்லசாமி, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி தாரகை கத்பட், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவ வேலு ஆகியோர் பேசினார்கள். கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். வியாழனன்று பேரவையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 கேள்விகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் பதிலளித்தனர். கூடுமானவரை முடியாது என்று அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பரிசீலிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும், கவனிக்கப்படும், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கூறி சமாளித்தனர். இது ஒரு வகையில் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனலாம். திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பன்றி காய்ச்சல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு அருண்ராஜ், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது, தேவைப்படும் பட்சத்தில் தடுப்பூசி போடப்படும் என்று பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதால் 2 பிரிக்க வேண்டும் என்று தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவகுமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தமிழ்நாட்டிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 103 தமிழர்களை மீட்பது தொடர்பாக காத்மண்டில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி வருகிறோம். இத்தொடர்பாக அரசு அறிவித்த உதவி எண்ணுக்கு 157 அழைப்புகள் வந்துள்ளன. தில்லியில் இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பருவநிலை காரணமாக அவ்வப்போது கிடைக்கும் தகவல்கள் மாறி வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் துன்பத்தில் துயரத்தில் அரசு துணை நிற்கும் என்றார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலுரையை தொடங்குவதற்கு முன்பே முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற நடைமுறையை பேரவைத் தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதனால் வியாழனன்று நடைபெற்ற சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு வன்னியரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள், 160

0: கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலிலேயே வெளியிட்டார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் ஆண்டுக்கு 2500 நபர் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெள்ளியன்றுதான் இரண்டு அமைச்சர்களும் பதிலுரை வழங்கினார்கள். அரிசி, சர்க்கரை, புளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாகவும், விலை உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனையை ஏற்று அடுத்த 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள், பசுமை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் 9 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். இந்த வாரத்தில் 4 நாட்கள் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சலசலப்பு, அமளி, கடுமையான வார்த்தைகள் பரிமாற்றம் இவைகளுக்கிடையே உறுப்பினர்களை அன்பால் கட்டுப்படுத்தி அவையை அமைதிப்படுத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலா இருந்துச்சு. என்னோட கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸ்ல வந்து லாங் ஜம்ப்ல வந்து நேஷனல் லெவல்ல வந்து கோல்டு பண்ணியிருக்கேன். பாரத பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. மோட்டிவேஷனலா இருந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்ப நான் நேஷனல் லெவல்ல வந்து கோல்டு பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனலுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார்.
3: என் பேர் பாவல்டா. நான் தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி. நான் வாலண்டியர்ஸா தருமபுரியில் ஒர்க் பண்றேன். பிரதமர் மோடி அவர்கள் வந்து காணொலி மூலமா மை பாரத் மூலமா நடத்தப்பட ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்காரு. பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொன்னாரு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலோ இந்தியால இருந்து நம்ம ஒலிம்பிக் எப்படி எடுத்துட்டு போகணும், ஒலிம்பிக்ல நம்ம எப்படி எல்லாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்ல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும் சொல்லிட்டு பிரதமர் மோடி சொன்னாரு, அறிவுறுத்தினாரு. அந்த அறிவுறுத்தல வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ளயும் நான் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கும்போது மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அந்த புத்துணர்ச்சி பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா அது வந்து இளைஞர்கள், அதாவது நம்ம இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வரணும், போதையை தடுக்கணும், அதுல இருந்து நம்ம மீட்டு நம்ம விளையாட்டுத் துறைக்குள்ள வந்தாதான் நம்ம ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் எல்லாமே இருக்கும்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா பேசுறாங்க. நம்ம இந்தியாவை பத்தியும் நம்ம இளைஞர்களை பத்தியும், நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாலே நிறைய இருக்கும். அதனால வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கும் அளவு நிறைய பேசிட்டு இருக்காரு.
1: கேலோ இந்தியா கலந்துரையாடல் மூலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
4: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியல நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டா பேசுறாரு. நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்து

0: ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல்ல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத்தை அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
1: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
2: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 அன்று தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கி கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
4: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

உள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரகலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்திரக்கூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மிக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டெயினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின்

0: உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதாகனே சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: நம்ம போட்டு விடுறோம்ல, அதுக்கு நம்ம போகிறதுலேருந்து தின்றோம், அதான் போய் மேய்ஞ்சிக்கிறோம் காட்டுக்குள்ளே. குஞ்சை விட்டு பொறிச்சு வெளியேறினா ஒரு 2 நாளையில குஞ்சு தாயோட கிளம்பி விடுது மேய்ச்சலுக்கு, அதான் மேய்ச்சலுக்கு போயிடுது. நம்ம தாய் போகிற இறையும் அதுவும் சாப்பிட்டுக்கிறோம். இங்கே போய் மேய்ஞ்சாலும் நம்ம அந்த முட்டை ஒரு இடத்துக்கு வந்துடும். கொட்டைக்கு அடைக்கிறதுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அதான் வந்துடும். தாய்க்கு கொடுக்குற இறைய குஞ்சும் சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிறோம். அதுக்குன்னு தனி இறையில இல்லை, போகிற இறை ஒன்று தான். நோய் வர்றதுன்னும் போது அந்த நம்ம போகிற தீவிரம் இந்த திங்காதில்ல, திங்காமல் நிற்கும். ஒரு இடத்த பார்த்து அப்படியே பேசாமல் நின்றுக்கிறோம். ஆஹா, இதுக்கு ஒரு நோய் துவக்கிருக்கடா, இப்படியே கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிடுவான் அப்படின்னு பிடிச்சிட்டு போயிட வேண்டியது.
4: இப்போ இயற்கையாகவே ஏதோ மருந்து அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா அவங்க தீவனத்திலே கலந்து?
3: தீவனத்திலாம் நம்ம நாட்டுக்கோழிக்கு அந்த கொடுக்கலை, கொடுக்கறது இல்லை. தீவனம் மட்டும்தான். நோயினாக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். ஒரு 90 நாள் ஆகும். குஞ்சு இப்போ அடை கூட்டி வைக்கிறேன், அது 22 நாள் சென்று குஞ்சை பொறிக்கும். பொறிச்ச ஒருபாடு அந்த குஞ்சு திருப்பி அடுத்து முட்டை பருவத்துக்கு வரணும்னா 3 மாதம் 90 நாள் ஆகும். 90 நாள் ஆச்சுனும்போது அந்த முட்டை பருவத்தில் இருக்கிற குஞ்சு வளர்ந்து பெருசாகிடும், அடுத்து சேவலுக்கு ரெடி ஆயிரும். சேவல் அப்படின்றது வந்து இப்போ நம்ம கோழிக்கு மட்டும் சேவல் அப்படின்னா அதுக்கு எந்த பராமரிப்பும் கிடையாது. உள்ளே இறதே அது வரைக்கும் சாப்பிடும், சேவலுக்கு கோழியில் விழுகும். அது கோழி முட்டைக்காக அந்த பருவத்துக்கு வந்தால் தான் கோழி விழுக போகுது, விழுகும். அது இயற்கை அதான் தெரியும். தவக கூட கோழி கூட ஒன்றா மேயும். அதுக்கு தனியாக கூட அடைக்கிறது இல்லை, தனியாக கூண்டுலாம் வைக்கிறது இல்லை. அது ஒரு இடத்துல படுத்துக்கிறோம் இரவையில், இது ஒரு இடத்துல படுத்து கிடக்குங்க நைட்டு. நாட்டுக்கோழிக்கு நோய் அந்த வெயில் காலத்தில் தாங்க முடியாமல் வந்தால் தான் நோய் அதிகமாக நாட்டுக்கோழிக்கு தாக்காது. அந்த கோழி வளர்க்குறாங்களே அதுக்கு பண்ணக்காரங்க, அதுக்கு அவங்க அன்றாட ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய கணக்கு வேறு, இதோடைய கணக்கு வேறு. கோழி பண்ண புக்காரங்க வந்து அதை அன்றாட கூட்டி அள்ளிடுவாங்க. இது வந்து நம்ம கூட்டி மாட்டு சாணியோட அள்ளி போட வேண்டியதான். சிலர் வராது. 15 முட்டை போடுது அப்படின்னா 15 முட்டையில் ஒரு 8 முட்டை அல்லது 10 முட்டையோட பொறிச்சிடும். 5 முட்டையில் அது ஒன்றுமே கருவு ஏறாமல் வெறும் முட்டையாக போயிடும். நம்ம எடுத்து கீழே தான் போடணும். நம்ம உடச்சி அது நம்ம சாப்பிட முடியாது. அது ஏன் அப்படின்னா கருவு ஏற முடியாத காரணத்தினால அந்த உள்ள இயற்கை கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. கூளை முட்டையாக போச்சு, நம்ம தூக்கி கீழே விட்ட வேண்டியதான். ஒவ்வொரு கோழிகளில் வந்து இயற்கையில் தோல் முட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் கிராம பணிப்பில். தோல் முட்டை அப்படின்னா உள்ள கருவு இருக்காது, ஒன்று இருக்காது, வேறு ரப்பர் மாதிரி இருக்கும். அது காரணம் கோழியுடைய வளர்ப்புகள்ல இருந்து வருதா இல்ல இயற்கையில அந்த கோழியோட கருவு அப்படித்தான் உருவாகுதா அப்படின்றத டாக்டர்களும் கண்டுபிடிக்கல.
4: இல்ல கோழி தடவை அந்த மாதிரி போடுது. இப்ப ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு 22 நாள் கழிச்சு திரும்ப அது வந்து
3: ரெண்டு வாரம்

0: இயற்கையில தோட்டத்துல வாய்க்கால போகும்போது தண்ணியா குடிக்கும், நம்ம அதுக்குன்னு ஊத்தி வைக்கிற தட்டுல வந்து குடிக்கும், மேயிற இடத்துல தோட்டத்துக்குள்ள சொட்டு நீர்ல பாயுதுல அதெல்லாம் குடிச்சுக்கிட்டு அது
1: வரைக்கும் குளிர்காலத்தை பேசாம
0: குளிர்காலத்துல வந்து நிம்மதியாக அது வரைக்கும் தெரியும். வெயில் காலத்துலதான் அந்த மரத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கு இயற்கைக்கு வந்துடுறது. அது வந்து நம்ம கோழி வளர்க்குறதுல அதோடைய வயசு நிரணியம் அப்படின்றது வந்து ஒரு 2 வருஷம் தான், 24 மாதம் அல்லது கொண்டா 30 மாதத்துக்குள்ளே அது பருவத்துக்கு முடிஞ்சிடும். இப்போ மாடு அப்படின்னா 20 வயசு அதுக்கு கணக்கு வேறு, இது கோழின்றதுக்கு வந்து வயசு நிரணியம் பண்ண முடியலை.
1: அது வந்து 2 வருஷமும் நிறைய முட்டை போட்டு உங்களுக்கு
0: 2 வருஷத்துக்குள்ளே தரமானது, 3 மாதத்துக்குள்ளே அடுத்த பருவத்துக்கு வந்துடுது, அடுத்த முட்டை விடுது, இந்த பழைய குஞ்சு 10 குஞ்சு வரைச்சா 10 கோழி ஆயிடுது. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வழி தான், நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு நம்ம தேடி போய் மேய்க்க போகணும், இறவோட போகணும் இல்லையா, தோட்டத்துக்குள்ளே மேயுது, ரெண்டு அரிசியை போட போகிறோம், ரெண்டு

0: வந்து வயசு நிறைய பண்ண முடியலை.
1: வந்து ரெண்டு வருஷமும் நிறைய முட்டை போட்டு உங்களுக்கு
0: ரெண்டு வருஷத்துக்குள்ள தரமானது, மூணு மாதத்துக்குள்ளே அடுத்த பருவத்துக்கு வந்துடுது, அடுத்த முட்டை விடுது. இந்த பழைய குஞ்சு பத்து குஞ்சு வருஷம் பத்து கோழி ஆயிடுது. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வழி தான். நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அதுக்கு நம்ம தேடி போய் மேய்க்க போகணும், இற போட போகணும் இல்லையா? தோட்டத்துக்குள்ளே மேயுது, ரெண்டு அரிசியை போட போகிறோம், ரெண்டு கம்பம் வாங்கிட்டு வந்து போட போகிறோம். அது நல்ல உணவு தான். அது
1: ரொம்ப சந்தோஷம். இவெல்லாம் நம்ம கோழி வளர்ப்பில் என்னென்ன பண்ணலாம் நீங்கள் அழகாக சொன்னீங்க,
0: சந்தோஷமுங்க.
2: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி ராசு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வர்சஸ் தாய்லாந்து இடையே நடைபெறவுள்ள 2026 மகளிர் டி20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது வளமையான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மைக்ரோ கிரீன்ஸ்னா நுண்ணிலை கீரைகள் அப்படின்னு சொல்றாங்க. விதை முளைச்சதுலேருந்து ஒரு வாரத்திலேருந்து 3 வாரத்துக்குள்ள நம்ம இளம் தாவரமாக அறுவடை பண்ணோம்னா அதான் மைக்ரோ கிரீன்ஸ். கீரை, காய்கறி, மூலிகை இதோட விதையிலிருந்து மைக்ரோ கிரீன்ஸை வளர்க்கலாம். முள்ளங்கி, கடுகு, ப்ரக்கோலி, பசலிக்கீரை, கொத்தமல்லி, வெந்தயம், பீட்ரூட், சூரியகாந்தி, பட்டாணி இந்த மாதிரி பயிர்லெல்லாம் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம். குறைந்த இடத்திலேயே வளர்க்கலாம். மண் இல்லாம கொக்கோபீட் ஊடகத்திலையும் வளர்க்கலாம். அறுவடைக்கு கொஞ்ச காலம் இருந்தாலே போதும், வீட்டிலேயே ஈஸியா உற்பத்தி பண்ணலாம். சாப்பாட்டில் சலட், சூப், சாண்ட்விச் இந்த மாதிரி உணவுப் பொருள்ல சேர்த்துக்கலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல விட்டமின், தாதுக்கள் இதெல்லாம் அதிகமா இருக்குது. குறைந்த பரப்புல குறுகிய காலத்துல மைக்ரோ கிரீன்ஸ உற்பத்தி பண்றனால நகர்ப்புறத்துல சிறு தொழிலா மைக்ரோ கிரீன்ஸ் உற்பத்திய பண்றாங்க. இத பத்தி இன்னும் பல தகவல்களை நமக்கு தர்றாங்க ஆர் ஜெயதுர்கா அவர்கள்.
1: சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன செடி நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியமும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழிலாவும் அமைய போகுது அப்படின்றத பத்தி தகவல் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம நிலையத்துக்கு வந்திருக்க அவங்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அத பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடலாமா?
2: மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது நுண்கீரைகள், சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட அளவை வந்து சிறுசாதான் இருக்கும், அதனாலதான் அது வந்து சிறுகீரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாம இதுல வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதுல எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம 7-10 நாளைக்குள்ள வளர்க்கக்கூடிய ஒரு கீரை வகையாகும்.
1: மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு எந்த வகையான விதை வந்து நல்ல ஏற்றதா இருக்கும்?
2: கண்டிப்பா நாட்டு விதை தான். ஏன்னா நம்ம வேற எந்த விதை போட்டாலுமே அது இயற்கை முறையிலதான் அதை பண்ணவே செய்யறோம். அப்படின்ற போது நம்மளுக்கு இது நாட்டு விதை தான். நம்மளுக்கு இயற்கை முறையில கிடைச்சத, நம்ம கிடைச்சத வாங்கி போடாம நாட்டு விதையை தேடி கண்டுபிடிச்சத போட்டோம்னா இதுல இருக்கிற அதிக நியூட்ரிஷனும் பிளஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதுல அதிகமா கிடைக்கும்.
1: நாட்டு விதைகள் அப்படின்றது எங்க கிடைக்கும்?
2: நிறைய ஷாப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, ஆர்கானிக் சீட்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க, குடுக்கறாங்க. பட் ஆனா நம்ம வளர்த்து பார்க்கும் போது நம்மளுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது இது ஆர்கானிக் சீடா இல்ல அன்ஆர்கானிக்கான்னு நம்மளுக்கே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு மண் பயன்படுத்துறீங்களா இல்ல கோகோபீட், ஹைட்ரோபோனிக்ஸ் அந்த மாதிரி முறையில வளர்க்குறீங்களா?
2: ஹைட்ரோபோனிக்ஸ்ன்றது ரொம்ப அது அட்வான்ஸ் லெவல். நம்மளுக்கு நம்ம நார்மலா வளர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொக்கோபீட் வச்சு வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வச்சே நம்ம வளர்த்துறலாம். ரொம்ப பெருசா ஹைட்ரோபோனிக்ஸ் தான் பண்ணணும் அவசியம் இல்ல. அது வேணா அது அட்வான்ஸா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இப்ப ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு, அதுல வளர்க்கலாமா அப்படின்ட்டு. நம்மள மாதிரி ஈஸியா வளர்க்கலாம்
1: ஆரம்ப நிலையில.

0: ஆரம்ப நிலையில வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் கொக்கோ பீட்டே நம்மளுக்கு போதுமான அளவு.
1: மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை வளர்றதுக்கு, முழுமையா வளர்ச்சி பெறதுக்கு எத்தனை நாள் ஆகும்?
0: 7-10 நாளுக்குள்ள வளர்ந்துரும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது. நம்ம நிறைய வகைகள் இருக்கு, நிறைய வகைகள்ல நம்மளுக்கு முழுமையா வளர்றது 7-10 நாளுக்குள்ள கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிரும்.
1: சரி, அதுக்கு மேல இப்ப நம்ம விட்டுட்டோம்னு வைங்க, அதனால என்ன பாதிப்பு?
0: பாதிப்புன்னு ஒண்ணும் இல்ல, அது சாப்பிட கூடாது. ஏன்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தான் அதை சாப்பிடணும்னு ஒரு அது பேர் தான் மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லிட்டு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதையும் தாண்டி வளர்ந்ததை சாப்பிட்டோம்னா நியூட்ரிஷன் லெவல் போயிடும். அதுக்குள்ள சாப்பிட்டாதான் அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்கும்.
1: சரி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கான ஏற்ற வெப்பநிலை, அந்த வெளிச்சம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா, நான் வளர்த்தது வரைக்கும் மதுரையில அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவும் இல்ல. மேபி நம்மளுக்கு லக்கா என்னன்னு தெரியல, மதுரை சிட்டி வெயிலையும் தாங்குது மழையும் தாங்குதுன்ற மாதிரி மக்கள் தாங்குற மாதிரி நம்மளோட மைக்ரோ கிரீன்ஸ் இலைகளும் விதைகளும் தாங்குது. அதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்ல மதுரையில.
1: சரி, இப்போ ஒருத்தவங்க புதுசா பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னா விதைப்புல ஆரம்பிச்சு அறுவடை வரைக்கும் என்னென்ன மாதிரி எல்லாம் பராமரிப்புகள் பண்ணணும்?
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வளர்க்கறதுக்கு 3 செட் ஆஃப் ட்ரேஸ் வேணும். ஃபர்ஸ்ட் 2 ஹோல்ஸ் இல்லாத ட்ரேஸ் வேணும், 1 ஹோல்ஸ் உள்ள ட்ரேஸ்.
1: ட்ரேனா என்ன மாதிரி சொல்றீங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா?
0: ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும், பிளாக் கலர்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். அது போக ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ல விக்கிறாங்க சின்ன சின்ன ட்ரேஸ், அது வந்து வளர்த்து பாக்குறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனா நம்ம ஒரு செட் ஆஃப் வீட்டுல வளர்க்கணும் இல்ல பிசினஸ்க்கு அப்படின்னா இந்த ட்ரேஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. இந்த செட் ஆஃப் ட்ரேஸ் வந்து 3 செட் ஆஃப் ட்ரேஸ் வேணும். ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு 3 செட் ஆஃப் ட்ரேஸ் கம்பல்சரி வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ஸ் இல்லாததை அடியில வச்சு, அதுக்கு மேல ஹோல்ஸ் உள்ள ட்ரேவை மேல வச்சு, அதுக்கு மேல வேர்மி கம்போஸ்டும் பிளஸ் கொக்கோ பிட்டும் கலந்த ஒரு உரத்தை வந்து நம்ம அதுல போடுறோம். இப்போ ஒரு சன்ஃபிளவர் சீடு அப்படின்னா அது போட போறோம் அப்படின்னா அதுக்கேத்த உரம், அது அது எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு அந்த உரம் போடணும். இப்போ ஒரு 200 கிராம்ஸ் அப்படின்றது மேல பரப்பி விடணும், அதுக்கு மேல நம்ம சீடை வந்து தூவி விடணும், அதுக்கு மேல ஒரு 100 கிராம்ஸ் உரத்தை வந்து மேல போடணும். போட்டுட்டு திருப்பி நான் சொன்ன அந்த 3 செட் ஆஃப் ட்ரேல 1 ட்ரே வந்து ஹோல்ஸ் இல்லாத மேல வச்சு புஷ் பண்ணி அமுக்கி காத்து போகாத அளவுக்கு இருட்டா வச்சு க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி ஒரு உரத்துல வச்சிடணும். 2 டேஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம ஓரமா வச்சிடணும். தென் நெக்ஸ்ட் 2 டேஸ் ஆஃப்டர் வந்து நம்ம பார்க்கும்போது ஹோல்ஸ்ல அதை மேல இருக்கிறத ஓபன் பண்ணிட்டு அடியில வந்து நம்ம உரம் போட்டதுக்கு அடியில ஒரு ட்ரேஸ் வச்சோம்ல, அதுல வந்து வெயில் காலம் அப்படின்னா 2 லிட்டர்ஸ் ஊத்தணும் கண்டிப்பா. மழை காலம் அப்படின்னா 1 லிட்டரே போதுமானது. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே அழகா தன்னால வளர்ந்து அதோட லீஃப் எல்லாமே கரெக்டா வந்து நிக்கும். 7th டே வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம்.
1: இப்போ வந்து விதைகள், விதைப்புல இருந்து பராமரிப்பு வரைக்கும் சொல்லிட்டீங்க, ஆனா நடுவுல ஒண்ணு சொன்னீங்க, இந்த விதைக்கு இந்த அளவு தேவைப்படும் அப்படின்றது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவம் பட்ட கத்துக்கிட்டு அதை பத்தி புரிதலோட பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் நீங்க கொஞ்சம் டீடைல்ஸாவோ பிளஸ் கிளாஸஸாவோ அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின புரிதல் வந்து இன்னும் நல்லா தெளிவா கிடைக்கும்.
1: பொதுவா விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுல முக்கியமா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து பூச்சி தாக்குதல், அதே மாதிரி நோய் தாக்குதல், இது எல்லாத்தையுமே வந்து எப்படி இதுல சமாளிக்கிறீங்க?
0: ஆனா அந்த அளவுக்கு வரல, ஏன்னா நான் வந்து இன்டோர்ல வச்சிட்டு இருக்கேன். மேபி அவுட்டோர்ல வச்சாங்கன்னா இந்த நிறைய ரிஸ்க் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இல்ல, ஏன்னா நான் இன்டோர்க்குள்ள ரூம் செட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி கூலிங் ஷீட் போட்டு டெம்பரேச்சர் லெவல் வந்து கரெக்டா செட் பண்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். சோ எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இன்ன வரைக்கும் வந்தது இல்ல. அப்படியே சப்போஸ் வந்தாலுமே அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. கிராம்பு தண்ணியில வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில வந்து கிராம்பு போட்டு ஓவர் நைட் அதை வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை லைட்டா அதை ஸ்ப்ரே பண்ணி எந்த இடத்துல அந்த பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதுல மேலாப்பு எது ஒண்ணம்னா அது இன்செக்ட்ஸ் வந்து இதாயிரும், சரியாயிடும்.
1: சரி, இப்போ இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துறீங்களா? அப்படி பயன்படுத்துறீங்கன்னா என்ன மாதிரி உரங்கள்லாம் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு பயன்படுத்துறீங்க?
0: நம்ம வேர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் பிளஸ் கொக்கோ பீட்னு சொல்ற தேங்காயோட நாறு அதோட பொடி பவுடர் அது ரெண்டையும் அதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த உரமாவே நம்ம போடுறோம் மைக்ரோ கிரீன்ஸ்க்கு. இது போக டிஷ்யூ பேப்பரை வச்சு வளர்க்குறாங்க சில பேர், பட் ஆனா அது அந்த அளவுக்கு எனக்கு நேச்சரா தெரியல, இயற்கை முறையை எனக்கு தெரியல. ஏன்னா இயற்கைன்னு சொல்லிட்டு தான் மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுல எனக்கு உரம் போட்டு வளர்க்கறதா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது போக மண்பானையில இப்ப வளர்க்குறாங்க, மண்பானையில சிலது சப்ஜா சியா சீட்ஸ் எல்லாம் வந்து அதுல ஊற வச்சு சோக் பண்ணனதை வந்து லேசா சுத்தி நம்ம ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழகா பிளவர் பாட் மாதிரி அது வளர்ந்து நிற்கும்,
1: அலங்கார பொருள்
0: மாதிரி அழகா இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்கும். அதுல வளர்க்கலாம், ஏன்னா அது ஒரு பாட்டு தான், களிமண், அது ஒரு மண் வகை தான்.
1: இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தவங்க மைக்ரோ கிரீன்ஸ் வந்து விதை உற்பத்தி பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும்?
0: இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரே ஒரு செட் ஆஃப் ட்ரே ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் போறதுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரேன்னு சொல்றோம்ல, இப்போ அந்த செட்

0: ஆஃப் ட்ரேஸ்ல நம்ம கொடுக்குற குவான்டிட்டி 200 கிராம்ஸ் போடணும்னு சொன்னேன்ல, உரம் போட்டு 70 கிராம் சீட்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 250 கிராம்ஸ் வந்து கிரீன்ஸ் கிடைக்கும், மைக்ரோ கிரீன்ஸ் வந்து 250 கிராம்ஸ் கிடைக்கும். இதே 4 ட்ரே போட்டோம்னா நம்மளுக்கு 1000 கிராம்ஸ் கிடைக்கும்.
1: சரி, இப்படி அறுவடை செய்யற மைக்ரோ கிரீன்ஸை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கணும்?
0: சேமிச்சு வைக்கணும்னா நம்மளுக்கு ஆர்டர் பேஸ்ல நம்ம அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த ஆர்டர் பேஸ் தான் நம்ம வளர்த்து கொடுக்க போறோம். அதனால ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு அவசியம் இருக்காது. மேபி நம்ம வீட்டுல வளர்க்கறனாலுமே வீட்டுல நமக்கு தேவையானதை நம்ம வளர்க்க போறோம், வளர்த்து அதை அப்பயே சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிசினஸா பண்ணும் போது என்ன நம்மளுக்கு ஆர்டர் பேஸ்ல வருதோ அதை மட்டும் நம்ம வளர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுவே கரெக்டா வரும். இதை ஸ்டோர் பண்றதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா மட்டும் அதை ட்ரை பண்ணி வெளிச்சம் படாத இடத்துல, சூரிய ஒளி படாத இடத்துல ட்ரை பண்ணி உலர்த்தி காய போட்டோம்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அது கம்மியாகாது, அப்படியே தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணதை ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு சேவ் பண்ணி வச்சோம்னா அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்.
1: சரி, இப்போ அறுவடை பண்ணியாச்சு மைக்ரோ கிரீன்ஸ், அப்போ நீங்க அந்த உரம் போட்டீங்க, அந்த மண் எல்லாம் யூஸ் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணலாமா இல்ல அதை என்ன பண்றீங்க?
0: ரீயூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அதுல வந்து அந்த வேர்கள்லாம் அதுல அப்படியே செட் ஆகி மண்ணோட ஒட்டிடும், அதை நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் மெனக்கடணும், வேலைகள் அதிகப்பாடா இருக்கும். பண்ணணும்னா நினைச்சா பண்ணலாம், பட் ஆனா பண்ணாம இருந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, கோழிக்கு மாடுகளுக்கு வந்து அது தீவனமா நம்ம கொடுத்தோம்னா அந்த மாதிரி கோழி மாடு சாப்பிடும் போது அது உடம்புல போய் அது ஒரு சத்து கிரியேட் ஆகி அது குடுக்கற முட்டை நம்மளுக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கும். மாடு வந்து குடுக்கற பால் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி இன்னும் அதிகமா கிடைக்கும். அதுல இருந்து
1: மைக்ரோ கிரீன்ஸ் உடைய கழிவுகள் வந்து வேளாண் உயிரினங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாகுதுன்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா
1: கேக்குறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றத சந்தைப்படுத்துறீங்க இல்லையா, அதை எப்படி செய்யறீங்க, எப்படி ரீச் ஆச்சு உங்களுடைய மைக்ரோ கிரீன்ஸ்?
0: ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் சொல்றதா இருக்கட்டும், பிளஸ் நம்ம ஸ்டால்ல போய் ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஸ்டாலுக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது போக நம்ம உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு இருக்கு, அங்க உழவர் சந்தையில போய் வெளியே வச்சு பண்ணலான்ற ஐடியா மேபி ஃபியூச்சர்ல இருக்கு, அதுவும் நான் பண்ண போறேன். உழவர் சந்தையில வச்சோம்னா மக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். சமூக வலைதளங்கள்ல என்னோட வீடியோஸ் எல்லாமே மைக்ரோ கிரீன்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அது இன்னும் நல்லா ரீச் ஆகும் நினைக்கிறேன்.
1: ஆரம்ப முதலீடு அப்படின்றதும் மாதாந்திர செலவு அப்படின்றது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்புல எப்படி இருக்கும்?
0: செலவுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிக செலவு இருக்காது, அதிக முதலீடுமே இதுல அவ்வளவா இல்ல. ஏன்னா நம்ம வீட்டுல வளர்க்க போறோன்றப்போ அது முதலீடு அவ்வளவா தேவைப்படாது, 1000 குள்ளேயே முடிஞ்சிடும். வீட்டுல வளர்க்கறோம் அப்படின்ற போது 3 செட் ஆஃப் ட்ரேஸ் போதுமானது, அதுக்கு மேல நம்ம எந்த ஒரு பொருள் வாங்க தேவையில்லை. இதுல நம்ம பிசினஸா பண்ண போறோம்ன்றதான் இது ரொம்ப 1.5 லாக்ஸ் கிட்ட வரும். ஏன்னா அது ட்ரேக் போடுறது பிளஸ் கூலிங் சீட்டு, அது டெம்பரேச்சர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபேனு எல்லாமே போடுறதுக்கு நம்மளுக்கு எப்படி குறைஞ்ச 1.5 லட்சமா தான் ஆயிடும்.
1: இந்த மைக்ரோ கிரீன்ஸ் உற்பத்தி இந்த தொழில நீங்க அதிகமா சந்திச்ச ஒரு சவால் அப்படின்னா என்ன?
0: சவால்னா மார்க்கெட்டிங் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து யாருக்குமே தெரியாதனால இத போய் ஈஸியா நம்ம போய் கொடுத்துட்டு இப்ப ப்ரௌனியோ ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் டக்குமே கொடுத்தா அது ரீச் ஆகுது. நான் அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாதனால ஃபர்ஸ்ட் வைக்கும் போது இது என்ன இலை மாதிரி இருக்கு, கீரையா இருந்தா கூட வித்துரலாம், அது ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கதான் ட்ரை பண்ணறது, வாங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனா மார்க்கெட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் சவாலா தான் இருக்கு.
1: ஆரம்பிச்சதுக்கும் இப்பைக்கும் மாற்றம் தெரியுதா?
0: முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு, மக்கள் இடையில இருக்கு கண்டிப்பா. என்னோட பிசினஸ்க்கு இருக்கா இல்லையன்றதை தாண்டி மக்களுக்கு இருந்தாலே அது நம்மளோட பிசினஸ் ஆன் கோயிங்ல கண்டிப்பா அது ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா அடையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ரீச் ஆயிருச்சு.
2: இதுவரை மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். நேர்முகம் கண்டவர் ஜானகி.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பருத்தி சாகுபடி தொழில்நுட்பம் குறித்து தெரிந்து கொள்வோம். குளிர்காலத்தில் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை, கோடை காலத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை, மானாவாரி பருவத்தில் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை என காலம் இதற்காக வரையறுக்கப்பட்டு உள்ளது. ரகங்களில் வீரிய ஒட்டு ரகங்கள் சிறந்தது. மேலும் மல்லிகா, ஜாது, ஜாக்பாட், புரோவாலிகா போன்றவற்றையும் பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 500 கிராம் வீதம் விதையளவு பயன்படுத்தலாம். மானாவாரியில் இடைவெளியாக 60-15 சென்டிமீட்டர் இடைவெளியும், மற்ற நிலங்களில் 90-45 சென்டிமீட்டர் அல்லது 120-60 சென்டிமீட்டர் விதைத்தல் சிறந்தது. விதைகளை 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் பார்களில் பக்கவாட்டில் ஊன்ற வேண்டும். களைகளை நீக்க பென்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லியை விதைத்த 3ஆம் நாள் ஏக்கருக்கு 1.3 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அதாவது 5 மில்லி லிட்டர் பென்டிமெத்தலின் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்தலாம். களைகள் அதிகமாக முளைத்து இருப்பின் எய்ஸ்லோ பாப்பை 5% என களைக்கொல்லியை ஏக்கருக்கு 400 மில்லி பயன்படுத்த வேண்டும். இதனுடன் 45ஆம் நாள் களைகளை எடுக்க வேண்டும். விதைத்த 10-12ஆம் நாட்களில் முளைப்பு இல்லாத இடங்களில் விதைகளை இட வேண்டும். 15ஆம் நாள் அதிகப்படியான செடிகள் இருந்தால் களைகளை களைய வேண்டும். மானாவாரி பகுதிகளில் யூரியா 56, டிஏபி 35, பொட்டாஷ் 27ம், இரவை பகுதிகளில் யூரியா 84, டிஏபி 52, பொட்டாஷ் 40 என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். மானாவாரி சாகுபடியில் 28 கிலோ யூரியா, 14 கிலோ பொட்டாஷ் மற்றும் 35 கிலோ டிஏபியை அடி உரமாக இட வேண்டும். மீதமுள்ள யூரியா மற்றும் பொட்டாஷ் 2வது களை எடுத்த பின்பு இட வேண்டும். இரவை பயிரில் 28 கிலோ யூரியா, 14 கிலோ பொட்டாஷ் மற்றும் 52 கிலோவை அடி உரமாக இட வேண்டும். மீதமுள்ள உரங்களை 45ஆம் நாள் மற்றும் 65ஆம் நாள் முறையே 25 கிலோ யூரியா மற்றும் 14 கிலோ பொட்டாஷ் உரங்களை மேலுரமாக இட்டு மண் அடைக்க வேண்டும். நுண்ணூட்ட உரக்கலவையை ரகங்களுக்கு 5 கிலோ, நுண்ணூட்ட உரக்கலவையை ரகங்களுக்கு 5 கிலோ ஒரு ஏக்கர் என்ற அளவிலும், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 6 கிலோ ஒரு ஏக்கர் என்ற அளவிலும் எடுத்து 50-60 கிலோ தொழு உரத்துடன் சேர்த்து 1 மாதம் கழித்து இட வேண்டும். ஜிங்க் சல்பேட் உரத்தை ஏக்கருக்கு 20 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். இலைவழி தெளிப்பானாக 2% மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 1% யூரியாவை காய்பிடிக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும். இலைகள் சிவப்பாக மாறும்போது 0.5% மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 1 யூரியா மற்றும் 0.10% ஜிங்க்

0: சல்பேட் கலந்து இலை வழியாக 50வது மற்றும் 80வது நாள் தெளிக்க வேண்டும். 40 பிபிஎம் என்ஏஏஐ 60 மற்றும் 40 பிபிஎம் என்ஏஐ 60 மற்றும் 70வது நாள் தெளிக்க வேண்டும். அதாவது 10 லிட்டர் நீரில் 4 மில்லி பிளனோடாக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை மொக்குவிடும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பருத்தி பிளஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 3 கிலோ 1 ஏக்கர் என்ற முறையில் பூ பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணங்களில் தெளிக்க வேண்டும். நோய் மேலாண்மைக்காக வேர் அழுகல் நோய் தாக்காமல் இருக்க காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர் பகுதியில் நனையும்படி ஊற்ற வேண்டும். இலைப்புள்ளி நோய் எனில் மான்சோசெப் 63%, WB மற்றும் கார்பன்டசும் 12%, WB இணைந்த கலவையை ஏக்கருக்கு 300 கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். ட்ரைகோபோஸ் 40%, ஈசி 750 மில்லிலிட்டர் 1 ஏக்கர் என்ற அளவிலும், சைஃபர் மெத்திலின் 25%, ஈசி 120 மில்லி 1 ஏக்கர் என்ற அளவிலும் பயன்படுத்த வேண்டும். வெள்ளை ஈக்களை தடுக்க தயா மீக்தாக்சம் 25, WG 750 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவிலும், அசிட்டம் ஃப்ரைடு 20%, SP 100 கிராம் 1 ஏக்கர் என்ற அளவிலும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு காந்தி கிராம வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது.
1: வேளாண் தகவல் கேட்டோம்.

வேளாண் பழமொழி சிந்தனை. ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். விடை பெருமுன். மாவில் கவாத்து செய்வதால் அதிக பூ பூத்து காய்பிடிப்பு அதிகரிக்கும். விடை பெருமுன் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாளைய நமது மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் இரவு 7:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும். ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். பிறகு நான் MBA செஞ்சேன். பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யம்

0: பத்தியும் மக்களுக்கு அறிமுகம் செய்யற வகையில ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானிச்சேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்க இத்தனை கடுமையா உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் மூணே மூணு பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதா ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த

0: வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பெரிய உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே

நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து

கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான்

மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2 கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்க கால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது
உத்தம்குமார் அவர்கள்.

என் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு

0: மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸோர்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பை ஏ பிரிவில் தொடக்க ஆட்டத்தில் இன்று இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்ந்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் இரவு 8:39. நாம் இப்போது நியூஸ் ஆன் ஏர் செயல் வெளியாக கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அகத்தியர் என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக மதுரை வானொலியின் மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் களத்தூர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து எம்எஸ் ராஜேஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியது.

மதுரை வானொலி தரக்கூடிய மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இப்போது இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து பி. சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

நியூஸ் அண்ட் ஏர் செயல் வழியாக நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். மதுரை வானொலி தரக்கூடிய மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கருப்பு பணம் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

கருப்பு பணம் என்ற படத்திலிருந்து பாடல் வந்தது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், அஞ்சலி மற்றும் குழுவினர். 8:52 மதுரை வானொலி தரக்கூடிய மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சத்யசுந்தரம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலில் மதுரை தென்றல் மதுரை வானொலி வழங்கியது. மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: World Cup title in Belgium. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் இந்திய மற்றும் தாய்லாந்துக்கு இடையேயான மகளிர் T20 ஏசியன் கோப்பை கிரிக்கெட் விளையாட்டின் 2026 நேர்முக வர்ணனையை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நமது வளமையான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம்.

பூவெல்லாம் உன் வசம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக மதுரத்தின்றல் தரும் பாடல் பூவே, அதாவது பூச்சூடவா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருகிறது.

நேரம் 9:30 ஆயாச்சு. அடுத்தது நம்ம கேட்க போகிறது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்களில் இன்றைக்கி யாரை பற்றின பாடல்கள்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்க, நடிகை காஞ்சனா அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். முதலாவதாக இயற்கை என்னும் இளைய கன்னி அப்படிங்கிற பாடல் எல்லோர் மனதையும் கவர்ந்த ஒரு பாடல். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நடிகை காஞ்சனா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இருந்து தான் இன்றைக்கு நட்சத்திர கீதங்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் ஒழித்துட்ருக்கு.

பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து ஆணிமுத்து பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்ததாக விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒழிக்க காத்திருக்கிறது சொல்லாமல் தெரியாதா அப்படிங்கிற பாடல் காஞ்சனா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து மட்டும்தான் இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் கேட்டுட்ருக்கோம்.

காஞ்சனா அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்தா இன்னைக்கு பாடல்கள் கேட்டோம். நட்சத்திர கீதங்களில் 1957 தெலுங்குல அறிமுகம் ஆயிருந்தாலும் ஸ்வர்ண சுந்தரி ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஸ்வர்ண சுந்தரி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. நாகக்கன்னிகா வேஷம் அதில் வந்து தரிச்சிருப்பாங்க. அறிமுகமாயிருந்தாலும் தமிழில் அவங்க அறிமுகமானது 1964 வெளிவந்த காதலிக்க நேரமில்லை என்ற முழு நேர நகைச்சுவை திரைப்படத்தில் தான். ரொம்பவே அருமையான கதாபாத்திரத்தில் அதில் நடிச்சிருந்திருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து வீராபிமன்யு, மோட்டாசுந்தரம் பிள்ளை அப்படின்னு எண்ணற்ற படங்கள் பறக்கும் பாவை இன்றைக்கி நம்ம பாடல் கேட்டும். அந்த மாதிரி கொடிமலர் அப்படின்னு நிறைய படங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அவங்க நடிச்சிருந்தாலும் அந்த மௌனராகம் அப்படின்ற படத்தில் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியல. ஒரு வக்கீலாக மௌனராகம் திரைப்படத்தில் வந்திருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்திருந்த நம்மளுடைய காஞ்சனா அவர்கள் திரைப்படத்திலிருந்து நடித்த திரைப்படத்திலிருந்து தான் இன்றைக்கு நட்சத்திர கீதங்களில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ரவி வாசிரியா அகில் பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இதில் ஜி ராகவேந்திர பிரசாத் அவர்களின் வயலின் இசை தொடர்ந்து வர காத்திருக்கிறது. இணைந்து இருங்கள் நேயர்களே.

நியூஸா நேர் செயல் வழியாக நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இப்போது தொடர்கிறது. நாளை காலை 5:45 நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நாளை காலை 5:45 நிலைய தொடக்க அறிவிப்பு வந்தே மாதரம் மங்கள் இசை நாளொரு குரல் என நமது நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகும். நாம் இணைந்திருக்கின்றோம் நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:00 விளம்பர இடைவேளை, தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல்

0: சிந்தனைகள் வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மந்திரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவமும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். தொடர்ந்து காலை 8 மணிக்கு மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல் கேட்கலாம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு மதுரத்தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இதில் மரீலா கேசவராவ் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. உடற்தகுதி பயிற்றுனர் அனுபாமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் காண்கிறார் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இடம்பெறும். 1:55 கேட்கலாம் பாரதியார் பாடல். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி பாடம். கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். கற்றுக்கொள்ளும் மாணவர் மாணவர் எஸ் திவானி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரண்டு 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் நேர ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் 5:27 குரல் அமுதத்துடன் தொடங்கும். 5:30 கேட்கலாம் மாதுர தென்றல். நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். நாளை தேவர் மகன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். நாளை 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள் சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 நாம் கேட்கலாம் மண்ணும் மணியும். இதில் மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் நாயனை இடம்பெற கேட்கலாம். நாளை 8:00 செய்தி அறிக்கை, 8:50 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேலுமுருகன். 8:45 மதுரத்தென்றல். நாளை 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து நாளை 10:30 நட்சத்திர கீதங்கள் பழைய திரைப்பட பாடல்கள். தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். கேட்டோம் மதுரை வானொலி நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகள் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari.